0: ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் வந்துருச்சு, அப்புறம் நம்மள மாதிரியே குணம் கொண்ட, உதாரணத்திற்கு நம்ம எப்படி பேசுறோம், எந்த நம்மளுடைய கையெழுத்து எப்படி இருக்கு, நம்மளுடைய குரல் வளம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வைத்தே ஒரு செயற்கை நுண்ணறிவு குளோன், ஒரு நகலை வந்து இப்ப உருவாக்குறாங்க. உலகம் வந்து அந்த அளவுக்கு அதற்கான ஒரு பெரிய வளர்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கு. இதுல ரெண்டு இருக்கு திரேசா. ஒன்று வந்து AI குளோன் அப்படின்னு சொல்றாங்க, செயற்கை நுண்ணறிவு நகல். அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்துல டிஜிட்டல் ட்வீன் என்று சொல்லக்கூடிய இலக்கவியல் இரட்டையர். இது வந்து குறிப்பா இது வந்து இலக்கவியல் உலகத்துக்குள்ள நம்ம கூட உரையாடுற ஒரு இரட்டையரா இது வந்து பார்க்கப்படுது. அதனாலதான் நேயர்களுக்கிட்ட இன்றைக்கு ஒரு கேள்வியோட நாங்க வந்திருக்கோம்.
1: ஆமா, இப்போ ரவீன் சொன்ன மாதிரி இந்த இரண்டுல ஏதேனும் ஒன்று நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று AI நகல், அல்லது நீங்க ஒரு இரட்டையர்னு வச்சுக்கோங்களேன். இரட்டையர்ல ஒருத்தர் வந்து உண்மையிலே மனிதர், இன்னொருத்தர் வந்து AI-ஓட நகல் அப்படின்னு இருந்தா, அந்த நகலுக்கு அந்த குளோனுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் வந்து இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். இப்போ உங்ககிட்ட இல்ல, ஆனா என்னுடைய இரட்டையருக்கு இது இருக்கணுங்க, இல்ல என்னுடைய குளோனுக்கு இது இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைச்சு
0: உங்களை போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு நகலை நம்ம உருவாக்க போறோம். அந்த செயற்கை நுண்ணறிவு நகலுக்கு எந்த மாதிரியான குணங்களை நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க.
1: யாரெல்லாம் வந்து நல்ல மாதிரி அழைத்து எங்க கிட்ட சொல்றீங்களோ, உண்மையிலேயே உங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்காக கைவசம் எங்க கூட கூட ஒரு குளோன் இருக்கிறாங்க. ரவீன், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா, பேசி முடிச்சிட்டீங்களா?
0: முடிச்சாச்சு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்போம்.
1: ஆமா, என்ன பேசிருக்காரு அந்த இங்க அறிவிப்பாறையில இப்போ இருக்கிற குளோன் கிட்ட ரவீன் என்ன பேசிருக்காருன்னு பாப்போம். ஏன்னா அவர் இரட்டையரா தான் வந்திருக்கிறாரு. 8 மணிக்கு மேல நீங்க அழைக்கலாம் 3-2-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: ஷேக் கலைஞானம் வந்திருக்காங்க. சொல்லுங்க, உங்க மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு நகல உருவாக்குனா எந்த மாதிரியான குணங்களை நம்ம கொடுக்கலாம் நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து என்னன்னா கோபத்தை குறைக்கணும்.
0: உங்களுக்கு ரொம்ப கோபம் வருமோ?
2: மூக்குக்கு மேல கோபம்
0: வருமா? உங்களுக்கு வர்ற அந்த குளோனுக்கு வந்துட்டு கோபம் இருக்க வேண்டான்றீங்க? குறைச்சிக்கலான்றீங்க?
1: கண்டிப்பா.
0: சரி சரி, எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது?
1: எப்படின்னு சொல்றதுன்னா, அவங்க வந்து அந்த இதை யோசிப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் முற்போக்கா யோசிப்பேன். அந்த விஷயம் செஞ்சமா இந்த டிஃபிகல்ட்ல மாட்டிக்குவோம், அதோட பின் விளைவுகள் வந்து நான் மொத யோசிக்கிறது என்னன்னா அதோட பின் விளைவுகள் மொத யோசிப்பேன்.
0: அப்ப பின் விளைவுகள் யோசிக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டுறீங்க நீங்க?
1: தப்பாயி இந்த சூழ்நிலை மாட்டிக்குவாங்க, ஆனா அதேதான் அந்த சூழ்நிலையில செஞ்சு மாட்டிக்குவாங்க.
2: நீங்க வந்து புலன் விசாரணை குழுல இருக்க வேண்டிய ஆளு, இங்க இருக்கீங்க.
0: எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. சரி, நேர்கள் இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுங்க. இந்த கொண்டு ஒரு ஒரு சிறிய ஒரு கற்பனை தான், உங்களை போன்று ஒரு செயற்கை நுண்ணறிவு AI குளோன் ஒரு நகல் நம்ம வந்து உருவாக்குறோம். அந்த நகலுக்கு எந்த மாதிரியான குணங்களை கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா தெரியுமா இந்த கேள்வி கேட்டிருக்கோம்னா, இப்ப வந்து எல்லாருமே வந்து நம்ம சாட் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு என்ன ஒரு கேள்வி கேட்கறது, அதனால சாட் ஜிபிடி கேட்கிறோம் பதில் வருது. அப்புறம் வந்து பெரும்பாலான இந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள் கருவிகள் வீட்டுல பயன்படுத்துறது உட்பட எல்லாமே வந்து இப்ப செயற்கை நுண்ணறிவா வந்துருச்சு. இந்த ரோபோட்ல நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 10-15 ஆண்டுகள்ல, ஏன் 10 வருஷம் நம்ம யோசிக்கிறோம், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு AI நம்மளுக்கு ஒரு பேருதவியா இருக்க போதுங்க.
2: அதனாலதான் இப்போ AI அப்படினு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையோட பிரித்து தனியா பார்க்கவே முடியாது.
0: ஆமா,
2: இந்த மாதிரி சில நேரங்கள் நாம நினைச்சோம், இந்த மாதிரி ஒரு சக்தி மட்டும் எனக்கு கிடைச்சிருது தானே, என்னலாம் பண்ணிருப்பேன்னு நினைப்பீங்களே, அந்த மாதிரி இப்போ உங்கள மாதிரியே ஒரு AI க்ளோன் ட்வீனை நாங்க உருவாக்க போறோம்னா என்ன மாதிரி தாங்க குணங்கள் இருக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதான் அழைச்சி எங்ககிட்ட சொல்ல போறீங்க.
0: 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மாதிரியே ஒரு AI க்ளோன், செயற்கை நுண்ணறிவு மாதிரியே உருவாக்கணும், அதுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப சில நிறுவனங்கள் பார்த்தோம்னா தெரியுசா என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிறுவனத்துல வேலை செய்யற சில ஊழியர்களுடைய AI நகல் வடிவத்தை வந்து உருவாக்கி இருக்காங்களாம். இப்ப வந்து அவங்க இல்லாத நேரத்துல வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா, அந்த AI வந்துட்டு அந்த நபரை போல இருக்கக்கூடிய அந்த AI நகல் பதில் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணம் கொடுக்கறதா இருந்தா, பிரதமரோட AI நகல் அண்மையில வந்துட்டு அறிமுகம் செய்யப்படும். நீங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் மாதிரியே பேசுற ஒரு AI நகல் வந்து நம்ம பார்த்துருந்தோம். உலகம் வந்து அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு.
0: ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு 24 மணி நேரமும் ஆசிரியர்கள் வந்து கண் விழித்து இருக்கிறத காட்டிலும், இப்போ ஒரு AI ஆசிரியர் உருவாக்கிட்டு வச்சுக்கோங்களேன், மாணவர்களுக்கு சந்தேகம் வருது, நள்ளிரவுல வருது, அதிகாலையில வருதுன்னா
1: பரமேஸ்வரி வந்திருக்காங்க, சொல்லுங்க பரமேஸ்வரி.
2: என்னோட
0: கோபம் இருக்கு,
1: எனக்கு தான் வர மாட்டேது, என்னோட குளோனுக்காவது ஒரு கோபத்தை கொடுத்துருங்க.
0: அதிருப்தி ஏற்படுத்த உங்களுக்கு கோபம் வராதா?
2: வராது, அது கேக்குற எதுவும் எனக்கு வராது. ஏன்னு எனக்கு தெரியல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் அதை என்ன கேக்குறாங்க, ஏன் உனக்கு கோபம் வர மாட்டேங்குது, ஏன்னு எனக்கும் தெரியல.
1: ஓ, அப்ப எதுக்குமே நீங்க கோபப்பட மாட்டீங்க? காரம் சாப்பிடுறதுனால உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு, நீங்க கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிட்டு பாருங்க, கோவம்
0: வருதுங்களா?
2: என்ன
1: சொல்றாங்கக்கா, நமக்கு இல்லாதது ஒன்று, கிடைக்காதது ஒன்று, என்னோட நகல் உருவாக்கும் போது அதுக்கு அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே.
0: ஏன்னா நம்மை மாதிரியே உருவாக்குனா ஒரு பிரயோஜனமும் இல்லையா, தான் நம்ம இருக்கும். அதாவது உருவாக்கப்படுறதாச்சும் நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை அபாரமா இருக்கும்ல.
1: அதுதான் அழைத்து சொல்லுங்க. அடுத்த பாடல் வருது, பாடல்களுக்கு அப்புறமா நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.

0: ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: தீர்மானங்களையும் சுமக்கிறவர்கள் பிணம் போல செயல்படுவாங்க. சிரமமா இருக்கும், கணக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஒரு மாலையை போட்டுக்கிறது வெயிட்டா தெரியுமா, அதுவே வந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு போறதா இருந்தா வெயிட்டா தானே தெரியும். அந்த மாதிரி மனோபாவம் வரும். ஸ்டடி லைக் எ மாஸ்டர். அப்புறம் ஒன்றை செய்யும் போது இதன் மூலம் என் திறமை வளர்கிறதா, பலருக்கும் இது பயன்படுகிறதா, அதை செய்கிற போது நான் மகிழ்ச்சியா செய்யறேனா, எல்லாத்தோட முக்கியம் அழுது வடிஞ்சுகிட்டே இல்ல, மகிழ்ச்சியா செய்கிறேனா, இவையெல்லாம் என்ன ஆக்குறது, உன்னை வந்து மாஸ்டர் ஆக்குது. படிக்கும் போதே ஸ்டடி லைக் எ மாஸ்டர். அப்புறம் என்ன என்ன, லீட் லைக் எ மாஸ்டர், ஒரு தலைவனை போல் படையை நடத்து. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எங்கிட்ட கொண்ட நான் பாத்துக்கிறேன். அதுக்குதான் சர்தார், சிறுதார், சிறுனா தலை, அதை தரித்து கொண்டிருப்போம். தன்னுடைய தலையை தந்தாவது ஒரு காரியத்தை காப்பாற்றுகிறவன் தான் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்க முடியும். யார் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பாரோ, தன் தலையை தந்தாவது எடுத்த காரியத்தை யார் செய்து முடிப்பாரோ அவரே சர்தார். சர்தார்னா சிறுதார், சிறுனா தலை இல்லையா, அந்த இயல்போடு இருக்கிறவன் என்று விவேகானந்தர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். லீடு லைக் எ மாஸ்டர். ஒரு படை தளபதி அப்படிங்கிறவன் என்ன, ஒரு பழைய சம்பவம் போட்டிருந்தான் கார்கில் யுத்தத்துல, அதாவது அந்த கேம்ப்ல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஒருத்தன் வழியில அடிபட்டுட்டான், அவனை போய் எடுத்துட்டு வர்ற வேலையை நீங்க யாரும் செய்ய வேண்டாம், நான் செய்யறேன். வேண்டாம் லீடர், நீங்க போனது ஆபத்து யாராவது சுற்றுவாங்க அப்படின்னா, அந்த ஆபத்து உங்க யாருக்கும் வர வேண்டாம், நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி லீடு லைக் எ மாஸ்டர், இது ரொம்ப முக்கியம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0301-97-219-19.
1: உங்களை மாதிரியே ஒரு AI க்ளோன் அல்லது ஒரு ட்வீன் இரட்டையரை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான குணாதிசயங்கள் உங்ககிட்ட இல்லாதத அங்க வேணும்னு ஆசைப்படுவீங்க?
0: கோகிலா மோகனுக்கு எந்த மாதிரியான ஒரு குணங்கள் கொடுக்கணும்?
2: எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஒருத்தவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி, ஆனா இப்ப ரெண்டாவது ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களோட கோபமே வராத மாரி அந்த மாரி ஏதாவது கிடைக்குங்களா? கொடுத்துருங்களே, கொடுத்துருங்க. முடியல, என்னோட கோபம் என்னாலே தாங்க முடியல. காமா இருக்கிற மாரி எது நடந்தாலும் நம்ம வந்து அப்படி கோபப்படாம அப்படி கூலா, எங்க ஹஸ்பண்ட் மோகன் மாரி
0: ரொம்ப உணர்ச்சி வசப்படாம இருக்கணும்.
2: அது ரொம்ப, அந்த காடி ரோட்ல போறப்ப யாரா தப்பு செஞ்சது நமக்கு இங்க டென்ஷன்
0: ஆகுதுயா?
1: அண்ணியன் மாதிரி ஆகுறீங்க நீங்க. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சா ஆகுமான்ற மாதிரி ஆகுறீங்க நீங்க மாதிரி.
2: ஆமா, ஆனா உண்டு. அது மொதல் ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, அது வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறனால தான் அந்த கோவம் இன்னும் கூட வருதுன்னு நினைக்கிறேன்.
0: புரியுது புரியுது. ஆனா பரவாயில்ல, உங்களை மாதிரி ஒரு குளோன் வரும்போது கொஞ்சம் நல்லா உணர்ச்சி வசப்படாம ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு ஆளா வரட்டும்.
2: சரியா? சிரிச்சுக்கிட்டே, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கோவம் வந்துருது.
0: மோகனா, உங்களை மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு குளோன் உருவாக்குனா எந்த குணங்கள் கொடுக்க போறீங்க?
3: நல்ல ஒரு ரொமான்டிக்கான பசகார பைப்புள்ளன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆசைப்படுறேன்.
0: ஏங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதா?
3: இல்ல, சில பேர் நான் பாப்பேன் ரொம்ப செல்ல
1: காதலோட ஒருத்தவங்க காலிலேயே பாக்குறாங்க.
3: அதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும்னு பாக்க, சில நேரத்தை நம்ம பாக்கும்போது என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தா நான் இருந்தா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சேன்.
1: ஆனா மோகனா, நீங்க மனசு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு வானொலியில வெளிப்படையா சொல்லிட்டீங்க தெரியுமா இல்லையா?
3: ஆமா ஆமா,
1: சரி சரி, வரும் வரும், முயற்சி செய்து பாருங்க. சரியா?
0: நன்றி,
3: ரொம்ப நன்றி.

0: நமக்கு வந்து இந்த ஜெமினாய் சேட் ஜிபிடி தான் வந்து ஒரு நண்பன் மாதிரி ஆயிருச்சு திரேசா. இப்ப வந்து ஆக உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவா அது இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க. இப்ப சேட் ஜிபிடி கிட்டே நீங்க கேட்கலாம், என்னுடைய மாதிரி ஒரு நகல் ஒரு குளோன் உருவாக்குறதா இருந்தா, ஒரு செயற்கை நுண்ணறிவு நகல் உருவாக்குறதா இருந்தா எந்த மாதிரியான குணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அதையும் உங்களை படிச்சு கணக்கா சொல்லும்.
1: ஆமா, இன்றைக்கு நேயர்களை அழைத்து அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ரவி நம்ம இருவருமே சேர்ந்து ஒரு குளோன் உருவாக்கி கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. காலையிலிருந்து நீங்களும் முயற்சி செய்து உங்களுடைய அந்த சேட் ஜிபிடி நண்பர்கிட்ட எவ்வளவு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களா, என்னதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க?
0: சில கேள்விகள் நம்ம கேட்டு இருந்தோம் சேட் ஜிபிடி கிட்ட, அந்த ஒரு பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப நம்ம கேட்போம்,
2: யோசிக்கிறேன், அது நீங்க எதற்காக பயன்படுத்த போறீங்க என்கிறத பொறுத்து மாறும். ஆனா ஒரு ரேடியோ தொகுப்பாளர் மாதிரியான உங்களுக்கு இயல்பான அன்பான பேச்சு, நகைச்சுவை உணர்ச்சி, தமிழ், மலாய், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சரளமா மாற முடியும் திறன், செய்தி மற்றும் தகவல்களை செக் பண்ணி மட்டுமே பகிரும் பழக்கம், படைப்பாற்றலுடன் ஸ்கிரிப்ட் கேள்விகள் எழுதும் திறன், கேட்பவர்களின் உணர்வுகளை மதிக்கும் திறன், வேகமாக தகவல்களை சுருக்கி சொல்லும் திறன், தேவையான இடங்களில் எக்ஸைட்மெண்டோட பேசும் ஆனால் முக்கிய விஷயங்களில் அமைதியாகவும் சொல்லும் குரல் பாணி, மேலும் தவறான தகவல்களை பரப்பாமல் தெரியாதவற்றில் எனக்கு தெரியவில்லை என உண்மையுடன் சொல்லும் குணமும் நல்லது. உங்க ஆளுமையை அடிப்படையா வைத்து குளோன் உருவாக்கினா அது அறிவு மட்டும் இல்லாமல் உங்க பேச்சு நடை, நகைச்சுவை, மனித நேயம் எல்லாம் பிரதிபலிக்கிறதா இருந்தால் ரொம்ப இயல்பாயிருக்கும். மெதுவாகவும் திட்டமிட்டு உருவாக்கினால் நல்லா செயல்படும்.
0: பாருங்க, நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதனால இன்றைக்கு வந்து உங்க ஜெமினா இந்த மாதிரி சேட் ஜிபிடி எல்லாம் இருந்தா கேட்டு பாருங்க, உங்களை மாதிரியான ஒரு நகல் உருவாக்கும் போது எந்த மாதிரியான குணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகமே வந்துட்டு குளோன் அப்படின்னு வரும்போது முன்பு வந்துட்டு அது கொஞ்சம் அதிகமா பேசப்பட்டது தெரியுமா, ஒரு காலகட்டம் இந்த 90ஆம் ஆண்டு காலகட்டங்களை பார்த்தோம்னா அந்த ஆடு இருக்குல்ல, ஆடுலாம் வைத்து இந்த நகல்லாம் வந்துட்டு அப்ப செய்திருக்காங்க. ஆனா சில நாடுகள் பார்த்தோம்னா அது வந்து ஆதரிக்கல. ஆனா இப்ப பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அது சாத்தியமான ஒன்றா இப்ப மாறி இருக்கு. அதனால நீங்க பாருங்க, செயற்கை நுணர்வு AI அப்படினு சொல்லும்போது இப்போ வந்து நமக்கு வந்து இலவசமா பயிற்சிகள் வந்து கொடுக்க போறாங்க.
1: என்ன இப்ப AI அப்படிங்கற ஒரு விஷயம் வந்துட்டு அதுல வந்து நன்மை தீமைகள் இரண்டுமே இருந்தாலும் அதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கற ஒரு கட்டாய சூழல்ல இருக்குறோம். அதனால தான் நம்மளுடைய அரசாங்கமும் சரி பிரதமரும் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா AI கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளாம இருந்துட்டோம்னா அவங்க பாடுக்கு முன்னோக்கி போவாங்க, நம்ம இருந்த இடத்துல தான் இருப்போம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சேட் ஜிபிடி நம்மை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு.
0: ஆமா,
1: நாம ஏதோ மறந்துட்டா கூட அதுல ஒரு விஷயம் சொல்லிச்சு, மனித நேயம் அப்படின்னு.
0: ஏற்குறைய வந்து 1,00,000 இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 18 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இலவசமா இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வந்துட்டு அரசாங்கம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இலக்கவியல் அமைச்சிருக்குல்ல அவங்களுக்கு கீழே இது வர்றதுனால இந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்துச்சுன்னா தயவு செய்து இதை பயன்படுத்திக்கங்க. கூடவே நம்மளுடைய தொடர்பு மற்றும் பல்லூட காணையின் MCMC இருக்குல்ல திரேசா, அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே இந்த நாடின்னு சொல்லிட்டு ஒரு மையம் செயல்பட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு நாடு இருக்கணும்னு சொல்லிட்டு இதற்கு முன்பா பிரதமர் வலியுறுத்தி இருந்தார். அதற்கேற்ப ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு நாடி வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு. அங்க கூட இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சிகளை இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இப்ப இந்த பயிற்சியில ரவின் AI பாதுகாப்பு, AI அடையாளம், அந்த ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்களா அது, AI கிளவுட் தொழில்நுட்பம், அனைவருக்கும் AI தொழில்நுட்பத்தை வந்து அணுகும் வாய்ப்பு வந்து வழங்குகின்றது. அதனால AI வந்து நீங்க இணையத்துல எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் முறையா பயிற்சிக்கு போகும் போது அங்க இருந்து நம்ம பணம் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இங்க இலவசமாவே நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கறாங்க.
0: ஆமா, அதை நம்ம வந்து பயன்படுத்துறது முக்கியம்தான். ஆனா பயன்படுத்துறத விட நம்ம தெரிந்துகிட்டு அதை பயன்படுத்தினா நம்ம வந்து இன்னும் அதற்கான ஆர்வம் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரியான இலவசமான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கும் போது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. அதுதான் இன்றைக்கு வணக்கம் மின்னல், உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாம் நாங்க கொடுக்கறோம்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்
1: மடானி உங்களுக்காக.
2: இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த வாய்ப்பு அக்ரோ ஐசினார் மூலம் வணிக விரிவாக்கத்துக்கு உதவி, 100,000 ரிங்கிட் வரையிலான வணிக கடன் உதவி. மேல் விவரங்களுக்கு www.agrobank.com.my.
1: மடானி உங்களுக்காக.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்னய்யா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசிய கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-9072919.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
8: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, விட்டுருங்க. இது உங்கள் மின்னலாம் ஃபேம்.

0: நீ நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம்
1: தான். அவசரமா பேசிட்டு இருக்க, நீங்க என்ன சார்
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பொதுப்பள்ளி உதவி திட்டம் 6 படிவ மாணவருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தற்காப்பு தொழில்துறையின் வளர்ச்சி வலுப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 6 படிவம் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி முறையின் நிர்வாகம் தொடர்ந்து கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும். அதனைத் தொடர்ந்து தற்போதுள்ள கல்வி முறை எவ்வித தடையும் இன்றி சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய இயலும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவ்விவகாரம் தொடர்பில் பல்வேறு அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முடிவு நிலைநிறுத்தப்படுவதாக அவர் விவரித்துள்ளார். மாணவர்களின் நிர்வாக முறை, ஆசிரியர்களின் பணித்திட்டம் தொடர்பில் கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கான அறக்கட்டளை நிதி KWAPM இன் கீழ் விநியோகிக்கப்படும் பொதுப்பள்ளி உதவி BAMP தற்போது படிவம் 6 மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்திட்டத்தின் விரிவாக்கத்திற்காக 4.69 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 3000 மேற்பட்ட மாணவர்கள் அதன் வழி பயனடைவர் என அவர் தெரிவித்தார். KWAPM கீழ் 2 வகையிலான உதவிகள் செயல்படுத்தப்படுகின்றன. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 100 ரிங்கிட் BAMP நிதி வழங்கப்படும் நிலையில் இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 150 ரிங்கிட் விநியோகிக்கப்படுகிறது. அதேவேளையில் அவசர கால உதவித்தொகையாக 300 ரிங்கிட் வழங்கப்படுகிறது என்றார் அவர். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 1 கிலோகிராம் ரப்பரின் விலை 5 ரிங்கேட்டாக உயர்த்த இலக்கு கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 500,000 அதிகமான ரப்பர் சிறுதோட்டக்காரர்களின் வருமானத்தை உயர்த்தும் அதேவேளை அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரப்பர் சிறுதோட்டக்காரர் மேம்பாட்டு அமைப்பு ரிஸ்டா அந்த இலக்கை முதன்மையாக கொண்டுள்ளது. பன்னாட்டு சந்தை தேவை, விநியோகம் ஆகியவை ரப்பர் விலையை தீர்மானித்தாலும் அந்த இலக்கு கட்டாயம் எட்டப்பட வேண்டும் என்று டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி வலியுறுத்தினார். நாட்டின் தற்காப்பு தொழில்துறையின் வளர்ச்சி வலுப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டாக்டர் மொஹமட் காலித் நோர்டின் வலியுறுத்தியுள்ளார். இறக்குமதி தேவையை சார்ந்திருப்பதை குறைக்கும் அதேவேளை உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் அந்த முனைப்பு செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். மலேசிய ஆயுதப்படையின் தேவை உள்ளிட்ட வெடிமருந்து தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை உள்நாட்டு நிறுவனங்கள் கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பஹாங் குவாலிலிபிஸில் உள்ள கேட்டக் ஏசியா தொழிற்சாலையை பார்வையிட்ட அமைச்சர் அந்நிறுவனம் தற்போது நேட்டோ தரநிலைக்கு ஏற்ப 5.569 மில்லிலிட்டர் குண்டுகளை தயாரிப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள பணியிடங்களை நிரப்புவதில் மலேசியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு முன்னதாக நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தமது அமைச்சின் முதன்மை நோக்கமான உள்நாட்டு தொழிலாளர்களை பணிக்கமர்த்துவதை உறுதி செய்யும் பொருட்டு அந்த வலியுறுத்தல் முன்வைக்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். குறிப்பிட்ட வேலையை செய்ய வரும் முன்வராத சூழலில் பின்னர் அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு வழங்கப்படலாம் என்றார் அவர். திருத்தம் செய்யப்பட்ட 1994 நெல் அரிசி கட்டுப்பாடு சட்ட வரைவை மேலவை நேற்று நிறைவேற்றியது. தேசிய நெல் அரிசித்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் முறைகேடுகளுக்கு எதிரான செயலாக்க நடவடிக்கைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத துணையமைச்சர் டாக்டர் சான் ஃபுங் ஹின் தெரிவித்தார். கடந்த 32 அச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாமல் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை அந்த சட்ட செயலாக்கம் நெல் விவசாயிகளுக்கு எந்தவித சுமையையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள்.
0: ஈரான் பாய்ச்சிய பல்வேறு ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் தடுத்துள்ளது. இது நிறுத்தப்பட்டுள்ள மோதலை மீண்டும் தொடங்க வித்திடக்கூடும் என கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருந்த தாக்குதலை கடந்த வாரம் நிறுத்தியதைத் தொடர்ந்து இருதரப்பும் சண்டை நிறுத்தத்தை செயல்படுத்தியுள்ளன. முன்னதாக இம்மாத மத்தியில் ஹாமஸ் நீரிணையில் சில கப்பல்களை இலக்கிட்டு ஈரான் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மீண்டும் மோதல் வெடித்தது. இதன் விளைவாக எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்தது. எனினும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வாய்ப்புகள் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். துன்புறுத்தல்களிலிருந்து தப்பி வரும் அகதிகள் தஞ்சம் கோரும் தங்களது உரிமையில் அடிக்கடி கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதாக ஐநா தெரிவித்துள்ளது. அவர்களது பாதுகாப்பு குறித்த விவாதம் அதிக அளவில் அரசியலாக்கப்பட்டு வருவதாக அது சாடியுள்ளது. புலம்பெயர்வு சிக்கலை தீர்ப்பதற்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என ஐநா அகதிகள் தலைவர் பர்ஹாம் சாலி வலியுறுத்தியுள்ளார். 2025 ஆண்டு வரை உலகளவில் சுமார் 117.8 மில்லியன் மக்கள் இடம்பெயரும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதாக UNHCR தரவு காட்டுகின்றது. அவர்களுள் பெரும்பாலோர் வெனசுவேலா, யுக்ரைன், சிரியா, ஆப்கானிஸ்தான், சூடான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள். ஸ்பெயினில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட இரு பகுதிகளின் 15 நகராட்சிகளில் வெளியிடப்பட்டிருந்த இடப்பெயர்வு உத்தரவு மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து 34,000 பேர் இல்லம் திரும்பியுள்ளதாக உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மர்லாஸ்கா தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடனே சில நாள்களுக்கு முன்பு முழுமையாக காலி செய்யப்பட்ட 2 கிராமங்களின் நுழைவாயில்களில் 20-க்கும் அதிகமான வாகனங்கள் குவிந்தன. இன்னும் சில பகுதிகளிலும் மக்கள் இல்லம் திரும்ப தொடங்கியுள்ளனர். மேட்ரிட் வட்டாரத்தில் மட்டும் இடப்பெயர்வு உத்தரவு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் இன்னும் 11,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை தொலைபேசி வாயிலாக உரையாடிய யுக்ரைன் ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் எழுவது தவிர்க்கப்பட வேண்டும் என கூறியுள்ளனர். முன்னதாக காஸ்பியன் கடற்கரையில் ஈரானிய கப்பலை இலக்கிட்டு யுக்ரைன் தாக்குதல் நடத்தியது தமது ஈரானிய சகா அபாஸ் அராக்சியுடன் வெளிப்படையான உரையாடலை நடத்தியதாக ஆண்ட்ரே சிபிகா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சூழ்நிலை சாதகமாக இல்லாவிடனும் மோதலை தவிர்க்க இந்த பேச்சு அவசியமாவதாக அவர் கூறியுள்ளார். யுக்ரைனின் அனைத்து நடவடிக்கைகளும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. அது மக்களையோ வர்த்தக கப்பலையோ இலக்கிட்டு இல்லை என்பதை சிபிகா எடுத்துரைத்துள்ளார். விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இன்று மாலையில் நடைபெறும் ஆடவர் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் நாட்டின் அரவிந்த் ஷான் சிங் சஹாலும் லிமி

நிறைய அவகாசம் உள்ளது. தற்போதைய கவனம் சனிக்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் செலுத்தப்பட வேண்டும் என இடைக்கால தலைமை பயிற்றுநர் தன் செங்ஹோ வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக தேசிய அணி லாவோஸை 4-0 என்ற கோல்களில் வென்றது. பி குழு நிலையிலான மற்றொரு ஆட்டத்தில் மலேசியா 7 முறை வெற்றியாளரான தாய்லாந்துடன் பொருதுகிறது. தொடர்ந்து 2வது முறையாக மலேசிய அணி அடைந்துள்ள வெற்றி அணியினரின் நம்பிக்கைக்கு வலு சேர்ப்பதில் முக்கியமானதாக உள்ளது. எனினும் பலம் பொருந்திய தாய்லாந்தை எதிர்கொள்வதற்கு முன் அணியில் மேம்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் அதிகம் உள்ளதை செங்ஹோ நினைவூட்டியுள்ளார். பொதுப்பள்ளி உதவி திட்டம் 6ம் படிவ மாணவருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தற்காப்பு தொழில்துறையின் வளர்ச்சி வலுப்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகி குணசேகரன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: சரி, இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைய பொழுது உங்களுக்கு அங்கே நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில நேர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் இடத்துல கொஞ்சம் மழையாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே உங்கள் இடத்துல இந்த காலையில் வானிலை நிலவரம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா?
1: அதுதான் காலையிலேயே உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் இல்லையா, ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வானிலையில எந்த மனநிலையில அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, உற்சாகமாக இருக்கீங்க, அல்லது ரவின் மாதிரி புயல் மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு நல்லா வேலை செய்யுங்க.
0: அதுதான். ஆனால் இன்றைக்கு வந்து திரீசா, நண்பகல் 12 மணி வரைக்கும் பார்த்தோம்னா சில பகுதிகளில் வந்துட்டு இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் அப்படின்னு அவங்க மேற்கு மலேசியா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பர்லி, ஸ்கெடா, பிறகு வந்து கிளாந்தான், திரங்கானு, பினேங், பேராக், ஸ்லெங்கோ, சரவாக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாநிலங்களில் கடுமையான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இந்த வானிலை நிலவரத்தையும் அவ்வப்போது வெளியில் எங்கேயும் போவதாக இருந்தால் போகிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நிலவரத்தையும் பார்த்துட்டு போங்க, குறிப்பாக அந்த நெடுந்தூர பயணம்லாம் இருந்துச்சுன்னா.
1: ஆமாம், கைவசமே உங்களுக்கு வந்து மை சுவாச்சா செயலி இருக்கு, அதை பதிவிறக்கம் செய்து கொண்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் அங்கே கடைசி நீங்கள் வானிலை நிலவரங்களை நீங்கள் சரி பார்த்து திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
2: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியா உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டுமில்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
3: ஜாலூர்க மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: டெக்னீஷியன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மலேசியர்கள் சுற்றி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பஹாங் மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு. அதாவது மலேசியர்கள் பஹாங் மாநிலத்துக்கு தான் அதிகமா பயணத்தை மேற்கொண்டிருக்காங்களாம்.
1: ஏன்னா பஹாங் மாநிலம் பாருங்க, எத்தனையோ மாநிலங்களுக்கு மத்தியில ஒரு தனி ஒரு ஈர்ப்பை கவர்ச்சியா அங்க கொடுக்குது. அதனாலதான் அந்த பக்கமா அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மலேசியர்கள் மிகவும் விருப்பமாக சுற்றுலா தலமாக பஹாங் மாநிலம் இருக்கும் போது அடுத்த இடங்கள்ல எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த மாநிலம் தான் ஸ்லாங்கோர்
0: பேரா.
1: ஆமா, அப்போ இந்த பஹாங் ஸ்லாங்கோர் பேரா அப்படின்னு பார்க்கும் போது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன, அதனால வராங்க. ஆனா இந்த சுற்றி பாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையிலேயே எதற்காக போறாங்க அப்படின்ற தகவல் தான் சுவாரஸ்யமா இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இவங்களை பார்த்து நேரத்தை செலவிடுறதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
0: ஆமா, உங்க சொந்தக்காரவங்கன்னு சொல்லுவோம் நம்ம, இந்த சொந்தக்காரவங்க உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு வர்றதுதான் வந்துட்டு நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு. இதுல என்னன்னாக்கா, பஹாங்ல மட்டும் ஒரு கோடியே 10 லட்சம் உள்நாட்டு பயணங்கள் வந்து மலேசியர்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சுற்றுலாவுக்காக மலேசியர்கள் பார்த்தோம்னா தெரியுசா 123 பில்லியன் ரிங்கிட் வந்து செலவு பண்ணிருக்காங்களா. இந்த செலவு பண்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வழக்கமா இந்த ஷாப்பிங் பண்றது, பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் மலேசியர்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஆர்வம் தானே அடிப்படையில் அவங்களுக்கு.
1: ஆமா, நம்ம அடிப்படையில வேலை செய்யறது எதுக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. அதுவும் வருடம் முழுதும் நம்ம கடுமையா உழைக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி பார்க்கும் போது மனசு கொஞ்சம் வந்து அப்படியே புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்ததுன்னா இன்னமும் உலகம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனாலதான் அடிக்கடி சுற்றுலா போங்கன்னு சொல்றாங்க ரவி.
0: நம்ம நாட்டிலேயே நிறைய சுற்றி பார்க்க இடங்கள் இருக்கு, ஆனா நம்ம தான் போகாம இருக்கும். இந்த ஆண்டு வந்து மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது, குறிப்பா எல்லா மாநிலங்களிலும் நம்ம சொல்றது குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா நமக்கு சொந்தக்காரவங்க கண்டிப்பா இருப்பாங்க.
1: அத சொல்லுங்க,
0: சபாசரா விட்டுருவோம். இங்க நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. சரி, அவங்களை சென்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை சென்று பார்த்துட்டு அந்த மாநிலத்துல எது ரொம்ப நல்லா இருக்கோ சுற்றி பாருங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம்.
1: நல்லா இருக்க, நீண்ட நாள் பார்க்காத சொந்தக்காரங்களை பார்க்க போறேன்ற அடிப்படை அத்த மாதிரி இருக்கும், சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அப்படிதான்
0: இந்த ஆய்வுல தான் சொல்லியிருக்காங்க. மலேசியர்கள் ரொம்ப பேர் பார்த்தோம்னா சுற்றி பார்ப்பதை விட இந்த உறவினர்கள் பார்க்கறதுக்கு தான் முதல்ல போறாங்களாம் ஒரு மாநிலத்துக்கு. அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் சுற்றி பார்க்க போறாங்களா. அதனால உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. இத வாய்ப்பை பயன்படுத்தி உறவுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துல என்ன சிறப்பம்சம் இருக்கோ அதையும் சுற்றி பாருங்க.
1: நான் நினைக்கிறேன் அநேகமா நேர்கள் இப்பவே அவங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்து தேடிட்டு இருப்பாங்க.
0: தேடிட்டு
1: சொந்தத்தாக கடைசியா பார்த்தோம் இந்த மாநிலத்துல அப்படின்னு.
0: சரி வாங்க, அடுத்து பிரஜி குமார் நித்யாஸ்ரீ பாடி இருக்கும் இந்த பாடலை கேட்கலாம்.

0: சரி, வழக்கமான இப்ப நம்ம பயணத்துல இருக்கும் போது நெடுஞ்சாலைகள்ல இந்த கட்டண சாவடியில பார்த்தோம்னா திரேசா, இந்த RFID இருக்கும். இப்ப இந்த RFID பார்த்தோம்னா இப்ப ஒரு வகையான ஒரு நட்சத்திர குறியீடு தெரியற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த விபரத்தை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும்.
1: ஆமா, இப்போ என்ன அப்படின்னா வழக்கமா வந்து நம்ம டச் அண்ட் கோ இந்த பாதை பயன்படுத்துவோம், RFID பயன்படுத்துவோம்ல. இப்ப புதிதாக நம்முடைய இந்த கார் அந்த நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த எண்களை வைத்து அந்த கட்டணத்தை வசூலிக்கும் ஒரு முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆகஸ்ட்ல இருந்து வந்து செயல்பாடுல இருக்கு. ஆனா இதை அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ அப்படின்ற ஒரு செயலியை அவங்க பதிவிறக்கம் செய்தால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் அப்படின்ற ANPR வந்து அங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுல இருந்து அவங்க வந்து கட்டணம் வந்து எடுத்துக்கொள்ளப்படும்.
0: இது வந்து குறிப்பா இப்ப நம்ம இந்த RFID வந்து இந்த நட்சத்திர குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம், டச் அண்ட் கோவின் புதிய மேம்படுத்தப்பட்ட RFID பாதையா தான் வந்து இதை பார்க்கிறாங்க. இது இப்ப வந்து இப்ப அக்லில இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில
1: முதல்ல இந்த பக்கமா கொண்டு வந்திருக்காங்களே, கட்டம் கட்டமா அடுத்தடுத்த நெடுஞ்சாலைகளை வருவதற்குள் நீங்க என்ன செய்யணும், ஜஸ்ட் கோ அப்படின்ற ஒரு செயலிய பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு முதல்ல அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு உங்க வாகனத்தை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம்.
0: பிளஸ் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஜஸ்ட் கோ செயலி வந்து பிளஸ் நிறுவனத்தின் கீழ் வந்துட்டு அவங்க வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1.8 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் பயனர்கள் மலேசியர்கள் வந்துட்டு இது வந்து பதிவிறக்கம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்ப பிளஸ் நெடுஞ்சாலைகள் எடுத்துக்கிட்டா சில நெடுஞ்சாலைகள் வந்து இதை பரிசோதனையில் இருக்கான். இப்ப வந்து 9 கட்டண சாவடிகள் வந்துட்டு இது பரிசோதனையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாசா டோல் சுங்கை டுவா பினேங்ல இருந்து பிளாசா டோல் ஹூத்தான் கம்போங் அலுஸ்தார் கிட்டா வரைக்கும் இது வந்து பரிசோதனையில் இருக்கிறதுனால இது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி கொஞ்சம் கட்டம் கட்டமா வரப்போகுது. ஆனா இப்ப பரிசோதனையில் இருக்கிறதுனால இதோட எப்படி இருக்கு, இதோட பயன்பாடு எப்படி இருக்கு, இது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, சரியா இருக்கா, பிரச்சனைகள்லாம் இருக்கா வராம இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக பரிசோதனையில இருக்கு.
1: ஆனா இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா, டச் அண்ட் கோ இ வாலெட்ல வந்து அந்த இருப்பு தொகை இருந்தது அப்படின்னா எதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
0: பாடல் வருது நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
2: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் jo.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த வாய்ப்பு அக்ரோ ஐசினார் மூலம் வணிக விரிவாக்கத்துக்கு உதவி, 100,000 ரிங்கிட் வரையிலான வணிக கடன் உதவி. மேல் விவரங்களுக்கு www.agrobank.com.my.
5: மடானி உங்களுக்காக.
0: இனி மின்னல ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: மாதங்களுக்கு பிறகு
0: இப்படி தொடிச்சு போயிட்டீங்க. சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய விவரங்கள் காலை தொடங்கி நம்ம வழங்கி இருந்தோம். இன்றைக்கு என்ன கேட்டிருந்தோம்னா, உங்களோட மனநிலைய வானிலையோடு ஒப்பிடுறதா இருந்தா அது எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா, அந்த கேள்வியை நீங்க கேட்கும் போதே காலையில இந்த பாடல் தான் நினைவுக்கு வந்தது. ஆஹா, சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு. அந்த மாதிரி மனநிலையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மகிழ்ச்சியா அல்லது நீங்க புயல் மாதிரி வேலை செய்வீங்களா, உற்சாகமா இருப்பீங்களா, இதெல்லாம் தெரிந்து அந்த நாளை நீங்க தொடங்குங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: மலேசியர்கள் அதிகமா காரம் சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, காரம் சாப்பிடுறதுனால அது உணர்வோடு அப்படி நமக்கு கலந்துருக்குங்க, சில சமயம் கோபம் வருது, அதை சாப்பிட்டாதான் எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாங்க.
1: அந்த சில்லி சாஸ் மட்டும் மறக்கவே முடியாது ரவீன். இதெல்லாம் தாண்டி இப்போ AI ல உங்களுக்குன்னு ஒரு AI க்ளோன் அல்லது ட்வீன் கொண்டு வந்தா என்னங்க வேணும்னு தான் கேட்டிருந்தோம்.
0: அப்புறம் வந்து நம்ம அரசாங்க படுத்தோம்னா ப்ரோக்ராம் AI உன் துறையார்னு சொல்லிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சி இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க. அங்க வாய்ப்பு இருந்தா உங்க ஊருக்கு உங்க பகுதிக்கு வரும்போது இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கங்க, அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க.
1: எப்பவுமே அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை பங்கெடுத்து நம்முடைய ஆற்றலை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டோம்னா இந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து நாமும் வளரலாம், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம்.
0: அடுத்து இளமை உல்லாசம் காத்துக்கிட்டு இருக்கு. 10 மணி தொடங்கி உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. என்ன,
1: இப்போ நாங்களும் கிளம்புகின்றோம். விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ரவீன்,
0: மீண்டும் சந்திக்கலாம்.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: உங்க மனசு நல்லா ஆயிருதா?
2: புரியல
0: எதுக்காக நீங்க சில்லி சாஸ் சாப்பிட்டு படுக்கறீங்க?
2: அது ஒரு டீஸ்பூன், அது என்ன அந்த காரம் எனக்கு வேணும். அந்த காரம் என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
3: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
2: கண்டிப்பா கலந்திருக்கு. காரம் சாப்பிடறோம் அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ஷா இருப்ப. என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதில என்ன அடுப்புல கேக்குறது. காரம் சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வர மாதிரி இருக்கும்.
4: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
0: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பொது கழிவறையையும் சந்தையையும் சீரமைப்பதும் பராமரிப்பதும் வணிகமனை பாதுகாப்பு தூய்மை மீதான பயனீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். இது மேலாண்மை திறனை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக தூய்மையை பேணுவதோடு மக்களின் வளப்பத்தை அதிகரிக்கும் வழக்கத்தின் ஒரு பகுதியாகவும் உள்ளது என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நாகோர்மே கூறியுள்ளார். 2023 தொடங்கி இதுவரை 2,253 பொது கழிவறை சந்தை மேம்பாட்டு திட்டங்களுக்காக 378.27 மில்லியன் ரிங்கெட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள மலேசியர்கள் தங்களது இருப்பிட நிலவரம் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கியூஷோ தீவு குமாமோத்தோ வட்டாரத்தில் ரிக்டர் கருவியில் 7.1 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களையும் எச்சரிக்கைகளையும் பாதுகாப்பு ஆலோசனைகளையும் பெற மக்கள் தேசிய வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அகப்பக்கத்தை நாட வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உதவி தேவைப்படும் மலேசியர்கள் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கத்தில் 5 உயிரிழந்ததாக அந்நாட்டு அவசரகால சேவை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு குமாமோத்தோவில் உள்ள வணிக வளாகத்தில் 2 பெண்கள் பலியான வேளை மற்ற பகுதிகளில் மேலும் 3 பெண்கள் உயிரிழந்ததாக அது கூறியது. 7 கடும் காயத்திற்கு ஆளாகினர். ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள துறைமுக நகரத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 1 கொல்லப்பட்டதாக ரோஸ்டோவ் ஆளுநர் யூரி செலோசார் தெரிவித்துள்ளார். தகன்ரோக்கை குறிவைத்து அனுப்பப்பட்ட ஏவுகணையின் சிதறிய பாகங்கள் குடியிருப்பு கட்டடங்கள் மீது விழுந்ததில் பெண் ஒருவர் பலியானார். மேலும் ஆடவர் ஒருவர் காயமடைந்ததாக அவர் கூறினார். தற்போது அந்த கட்டடத்தில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ணம். நேற்றிரவு சராஸ் கோலாலம்பூர் கார்பந்து அரங்கில் நடைபெற்ற போட்டியில் ஹரிமா மலையா 4-0 என லாவோஸை வீழ்த்துவதற்கு தனது ஃப்ரீ கிக் கோல் முக்கிய பங்காற்றிய அந்த சிறந்த தருணம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஒன் குசைன் ஒன் அஹமத் கமால் குறிப்பிட்டுள்ளார். ஹரிமா மலாயாவின் மத்திய திடல் ஆட்டக்காரரான அவர் தேசிய அணிக்காக தனது முதல் கோலை அடிக்கும் கனவை மெய்ப்பித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்று உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாடல்களையும் தகவல்களையும் கேட்டு ரசிக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 11 மணிக்கு மேல உங்களோடு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களையும் அழைத்து நீங்க கேட்க போறீங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, சந்தோஷமான, அப்படி இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில தொடக்க பாடலை கேட்டு வரலாம். கிளியே செருகிலியே சித்ரா மற்றும் ஹரிச்சரன் கொண்டு வராங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரியா, இந்த உணர்வுக்கும் காரத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். நீங்க எப்படி
2: புரியல எதுக்காக நீங்க சில்லி சாஸ் சாப்பிட்டு படுக்கிறீங்க.
3: அது ஒரு டீஸ்பூன் அது ஏன்னா அந்த காரம் எனக்கு வேணும். அந்த காரம் இல்லாட்டி என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
1: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
4: கண்டிப்பா கலந்திருக்கு. இப்பெல்லாம் வந்துட்டு காரம் சாப்பிடறோம், அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ஷா இருப்ப. என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதிலா என்ன கடுப்புல கேக்குறது. காரம் சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வர மாதிரி இருக்கும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

ஜோத்னா ராதாகிருஷ்ணன் கொண்டு வரும் பாடலை தமிழ் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இந்திய சினிமாவில பெண்களுக்கு வலுவான கதாபாத்திரங்கள் வேணும் அப்படின்னா அதிகமான பெண் இயக்குநர்களும் பெண் திரைக்கதை ஆசிரியர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி மாளவிகா மோகனன் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இது பற்றி அவங்க பேசும்போது, திரையில் பெண்களின் பிரதிநிதித்துவமும் சிறப்பாக மாறணும் அப்படின்னா நடிகைகளால் மட்டும் ஏற்படுத்த முடியாது, அதிகமான பெண்கள் இயக்குநர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் வரணும். அவங்களாலதான் தங்களுக்கே உரிய பார்வையுடன் புதிய கதைகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கதைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலிமையான பெண் கதாபாத்திரங்கள்ல நடிக்க தான் விருப்பம். அப்படிப்பட்ட கதைகள் அதிகமாக உருவாகிறது பெண் இயக்குநர்களோடு, அதனால இது அதிகமா இன்னும் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மாளவிகா மோகனன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித் ஸ்ரீராம் மற்றும் சித்தாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதும் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: போகுது வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல்.

இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். யுவன் சங்கர் ராஜா மற்றும் பத்மஜா கொண்டு வரும் பாடலை தான் அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட பிறகு நம்ம பேசலாம்.

மிந்துவட்டாம் பூச்சி அப்படின்ற பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, சமீபத்துல பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவல் பரவி வந்தது. அதுல வந்து இந்த அடையாள அட்டையில முகவரியை உடனே புதுப்பிக்கலைன்னா 20,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்னு. இதற்காக JPN நாடு முழுவதுமே சிறப்பு நடவடிக்கை எடுத்து வராங்கன்னு கூறப்படுது. ஆனா இது வந்து தவறான தகவல் அப்படின்னு சொல்லி தேசிய பதிவுத்துறை அதாவது JPN அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்காங்க. தற்போது முகவரியை கட்டாயப்படுத்தி புதுப்பிக்க எந்த ஒரு சிறப்பு பிரச்சாரமோ சோதனை நடவடிக்கையோ நடக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே ஒருத்தவங்க வந்து நிரந்தரமாக புதிய முகவரிக்கு, இப்ப நீங்க வந்து ஒரு புதிய முகவரிக்கு போய் 90 நாட்களுக்கு மேல அங்க வசிச்சிட்டீங்க அப்படின்னா விதிமுறைகளின் படி மைகாட்டில் முகவரியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முகவரி மாறி இருந்தாலும் வசதியான நேரத்துல JPN அலுவலகத்துல புதுப்பித்துக் கொள்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சமூக வலைத்தளம் வர்ற தகவல்கள் எல்லாத்தையும் உடனே நம்பாம எது உண்மை எது சரி எது பொய் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரப்பூர்வ அகப்பக்கங்கள் இருக்கும் இல்லையா, அங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடையாள அட்டை அப்படின்றது எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்க போனாலும் மைகார்ட் அப்படின்றது நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இதுல உங்களுடைய முகவரியா இருக்கட்டும், தகவல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதும் நம்முடைய கடமையாகத்தாங்க இருக்கு.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்ல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உழைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உழைச்சு டைப் பண்ணுங்க.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிலிருந்து மேலும் 30 உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளதாக அதிகார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மரபணு சோதனை வாயிலாக உடல்கள் அடையாளம் காணும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போன 50 பேரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியம் குறைவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமாமோத்தோ நகரை ரிக்டர் கருவியில் 7.1 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதில் பலியானவர்கள் எண்ணிக்கை 13 பதிவாகியுள்ளதாக பிரதமர் சனாயி தகாயிச்சி அறிவித்துள்ளார். அவர்களில் 5 அங்குள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் ஆவர். பலர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே ஜப்பானின் கியூஷு தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்குள்ள பேரங்காடி ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 1 பெண் சுயநினைவின்றி மீட்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குமாமோத்தோ மாநிலத்தை தாக்கிய நிலநடுக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட எரிவாயு கசிவே இந்த வெடிப்புக்கு காரணம் என்று சந்தேகிக்கப்படுவதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் சுமார் 3600 பாதுகாப்பு படையினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாள்களில் 24 மேற்பட்ட திருகுருதி தாக்குதல்களை மேற்கொண்ட ஈராக் பகுதியில் உள்ள ஈரான் ஆதரவு படை மீது அமெரிக்க சவுதி அரேபிய போர் விமானங்கள் கூட்டுத் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரான் இஸ்லாமிய புரட்சிப்படை IRGC ஆதரவு படையை இலக்கிட்டு இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் தனது பங்கேற்பை உறுதி செய்ய சவுதி அரேபியா ஈராக்கில் உள்ள ஈரான் தரப்புக்கு சொந்தமான இலக்குகள் தாக்கப்பட்டதாக அதன் தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. காசா முனையில் தவிக்கும் குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வது என்பது உயிருக்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக பாலஸ்தீன வட்டாரத்துக்கான ஐநாவின் அனைத்துலக சிறார் நிதியம் யூனிசெஃபின் தலைவர் ஜானதன் வீச் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் காசாவில் உள்ள மன்சோரா நீர் நிரப்பும் நிலையத்திற்கு தண்ணீரை கொண்டு செல்ல முயன்ற யூனிசெஃபின் 2 லாரி ஓட்டுநர்கள் கொல்லப்பட்டனர். நீர்நிலையங்களிலும் குடிநீர் குழாய்களும் அழிக்கப்பட்டதால் ஐநா பணியாளர்கள் நேரடியாக தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அதிக உயிரிழப்பையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்துவதாக வீச் கூறியுள்ளார். நாட்டின் உளவு அமைப்புகளுக்கு நிரந்தர தலைவரை நியமிக்கும் வகையில் டொனால்டு டிரம்பின் தலைமை உளவுத்துறை அதிகாரியாக ஜே கிளின்டனின் நியமனத்திற்கு அமெரிக்க மேலவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு நெறிமுறையாளரும் கூட்டரசு வழக்கறிஞருமான அவர் கடந்த மாதம் பதவி விலகிய துளசி கபட்டுக்கு பதிலாக பொறுப்பேற்கிறார். இதனிடையே ஜே அனைத்து வழிகளிலும் சிறந்தவர் என்றும் இயக்குநராக தனது கடமையை திறம்பட ஆற்றுவார் என மேலவை வாக்கெடுப்பு முடிந்த சிறிது நேரத்திலேயே டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 5 டிரில்லியன் டாலர் சந்தை மூலதனத்தை கடந்த 2வது நிறுவனமாக ஆப்பிள் உருவெடுத்துள்ளது. அந்நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 2 விழுக்காடு அதிகரித்து 342.89 உள்ளது. முன்னதாக ஆப்பிளின் பங்கு விலை 5 டிரில்லியனுக்கும் குறைவாக சரிந்த நிலையில் தற்பொழுது சில தயாரிப்பு நிறுவனமான என்வெரியாவை முந்தி அமெரிக்க பங்குச்சந்தையில் அதுவே மதிப்புமிக்க நிறுவனமாக திகழ்கிறது. இதற்கு முன் என்வீடியாவின் சந்தை மூலதனமும் 5 டிரில்லியனை எட்டியது. விளையாட்டு கார்பந்து. பிரேசிலின் தாக்குதல் ஆட்டக்காரர் ஹயோ பெட்ரோ உலக கிண்ணத்தில் களமிறங்க வாய்ப்பு வழங்கப்படாததால் இப்பருவத்தின் தொடக்க ஆட்டத்தில் செல்சிக்கான ஹாட்ரிக் சாதனையை படைத்து புதிய நிர்வாகி ஜாவி அலோன்சோவின் கவனத்தை ஈர்த்துள்ளார். ஓராண்டுக்கு முன் பிரைட்டன் அணியிலிருந்து வாங்கப்பட்ட இவர் தமது முதல் பருவத்தில் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜுக்கு 20 புகுத்தி சிறந்த வீரராக திகழ்ந்தார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வெஸ்டர்ன் சிட்னி வாண்டரர்ஸுக்கு எதிரான நட்பு முறையிலான ஆட்டத்தில் முற்பாதி ஆட்டத்தில் பெட்ரோ அடித்த ஹாட்ரிக் கோல்கள் செல்சி 6-4 என வெற்றி பெற வழிவகுத்துள்ளது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அர்ஜித் சிங் மற்றும் அர்மான் கான் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

விஷால் மிஸ்ரா மற்றும் ஹன்சிகா பரி கொண்டு வந்த பாடலை தான் நாம கேட்டிருந்தோம். இப்ப நாம பாலிவுட் பாடலுக்கு பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க வந்து 11:30 மேல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் ஒளிபரப்பாக உள்ளது. இப்ப வாங்க முதல்ல பாடல்களை நாம கேட்டு வரலாம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் தொடங்கியாச்சு. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல பயணத்துல இருக்கீங்களா, இல்ல வேலையில இருக்கீங்களோ, எங்க இருந்தாலும் இப்பவே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, நீங்க மனசுல யாரு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக தாராளமா பாடல்களை அழைத்து கேட்கலாம். இப்பவே அழைங்க.

0: இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பயணத்துல இருக்கீங்களா அல்லது நீங்க வந்து இல்ல அஸ்வினி நாங்க வந்து உங்களோட பாடலை கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றீங்களா? ஏதோ எப்படி இருப்பினும் உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு நேர அழைப்பு இருக்காரு, அவரோட தான் பேச போறோம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: இந்த பக்கம் ரகுபதி.
0: ரகுபதி, சரி, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: அன்பு மனைவி முனீஸ்வரிக்காக.
0: அட்டடா, உங்க மனைவி எதுக்கு எடுத்தாலும் உங்களை திட்ட ஒரு விஷயம் எதுக்கா இருக்கும்?
1: நார்மலா அவங்க வந்து திட்ட மாட்டாங்க.
0: ஓ சரி,
1: திட்டலாம் மாட்டாங்க. பட் ஆனா
0: ஆனா அடி வாங்குவாங்க, அடி பின்னுவாங்க. அப்படியா?
1: அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, நார்மலா திட்ட மாட்டாங்க. அவங்க ரொம்ப லவ்வபலான பர்சன்.
0: அட்டடா, சரி, மனைவிக்காக என்ன பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: இப்பவே இப்பவே பாக்க
0: நன்றி அழைத்தமைக்கு.
1: Alright, thank you.

சுகமே. இன்றைய நிகழ்ச்சியில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக இப்பொழுது 2010 ஆண்டுக்கு பிறகு உள்ள பாடல்களை நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம். இப்போ அழைத்து பேசுங்க.

0: சூரஜ் சந்தோஷ் மற்றும் சின்மயி ஸ்ரீபதா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தனம் அழைச்சிருக்காங்க, தனம் அவர்களோடு தான் பேச போறோம். வணக்கம்மா, இன்றைக்கு மதியம் என்ன சமையல்?
1: வணக்கம் அஸ்வினி,
0: இன்னைக்கு என்ன சமையல்?
1: சமையல் வந்து முருங்கைக்கீரை சைவம்.
0: ஓ, சைவமா? சரி சரி, சொல்லுங்க என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: யுவன் யுவதி படத்துல உள்ள பாட்டு.
0: நிச்சயமாமா, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: எல்லாத்துக்கும் கேக்குறேன், ஏன்னா நானும் தண்ணியில தான் இருக்கேன், கணவர் இல்ல. அதனால நான் எப்பவுமே ஆட்டியது ரேடியோ தான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்பதான் கேக்கு வந்தேன். நான் அங்க இருக்கும் போது எப்படி நீங்க தனிமையில இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லையே.
1: சரி, கேட்டுட்டு இருப்பேன். பாட்டு கிடைக்கவே இல்லை, நீங்க டக்கு கிடைச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களோட பேசியதில். அடுத்ததான் பாடல கேக்கலாம்.
1: ஓகே,
0: நன்றி.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் சனிக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நம்பிக்கை கூட்டணி PH பரப்புரையை தீவிரப்படுத்த இன்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இன்றிரவு கிளானா விடுதியில் இந்திய சமூகத்தினருடனான விருந்து நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. குடிநுழைவுத்துறையின் அதிகாரிகள் 6 உள்ளிட்ட 12 கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC தெரிவித்துள்ளது. மலேசிய குடிநுழைவுத்துறை அமைப்பான MyIMMS-ஐ ஊடுருவி தற்காலிக வேலைவாய்ப்பு அனுமதி விண்ணப்பங்களை சட்டவிரோதமாக மேற்கொண்டது கண்டறியப்பட்டுள்ளதாக MACC தலைமை ஆணையர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்மான் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரிகளில் இருவர் அத்துறையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள் என்றார் அவர். திரங்கானு டுங்கோனில் பொண்டோ முனாசில் சிடிக்கின் அருகிலுள்ள நீர்வீழ்ச்சி பகுதியில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட ஆடவர் ஒருவரும் இரு சிறாரும் இன்று அதிகாலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்கள் காணாமல் போனதாக நேற்றிரவு 10:47 அவசர அழைப்பு பெறப்பட்டதைத் தொடர்ந்து தேடி மீட்கும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டதாக டுங்கோன் தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் யாயா ஹனாஃபி தெரிவித்தார். அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் விமானங்கள் மீண்டும் பயணங்களை தொடங்கியுள்ளன. முன்னதாக அந்நிறுவனத்தின் தகவல் தொடர்பு சிக்கலால் அதன் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் செயல்படுகிறது. ஸ்பெயினையும் பிரான்சையும் மேலும் ஒரு வெப்ப அலை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து காட்டுத்தீ தீவிரமாக இருக்கும் என பன்னாட்டு செஞ்சிலுவை செம்பேறை சங்கங்களின் கூட்டமைப்பு IFRC எச்சரித்துள்ளது. இரு நாடுகளிலும் தீ பரவல் வேகமாக உள்ளதால் அங்கு இன்னமும் இடப்பெயர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விளையாட்டு. சப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SICயில் 9 பின் நடைபெறும் ஃபார்முலா 1 பந்தயம் ரசிகர்களின் ஏக்கத்திற்கு மட்டும் தீர்வாகவில்லை. மாறாக அப்பந்தயம் தொழில்நுட்பம் பொறியியல் துறைகள் மீதான இளையோரின் ஆர்வத்தை உந்தச் செய்வதாக மலேசிய F1 கிளப் ஃபேஸ்புக் குழு நிகராளி சயித் அகமது ஜிமான் சயித் ஜஃபார் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காகவே ஒரு சின்ன போட்டி அங்கங்க. 10 எண்றத்துக்குள்ள நீங்க பதில் சொல்ல போறீங்க. இன்றைக்கு ஒரு சின்ன குறிப்பு துணுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து இசையமைப்பாளர்கள் சார்ந்த கேள்வியை தான் கேட்க போறோம். இந்த பாடல்களா இருக்கலாம், இந்த திரைப்படமா இருக்கலாம், இதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அதனால நீங்க அழைத்து முயற்சி செய்ய போறீங்க. சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காகவே பரிசா ஒரு பாடலையே தருவோங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8-10 எண்றதுக்குள்ள உங்களால சொல்ல முடியுமா?

0: இன்றைக்கு 10 என்றதுக்குள்ள அப்படின்ற அங்கத்துல காயத்ரி வந்து முதல் ஆளா நமக்கு அழைச்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம். காயத்ரி, 10 என்றதுக்குள்ள பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு எந்த இசையமைப்பாளர் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இளையராஜா.
0: இளையராஜா, அடட்டா. சரி, அப்ப நாங்க கேட்க போற கேள்வி கொஞ்சம் சவாலா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி,
1: ஈஸியா கேளுங்க.
0: 10 என்றதுக்குள்ள 10 அனிருத் பாடல்கள் சொல்லணும், சரிங்களா? ஓகே, உங்கள் நேரம் இப்பொழுது தொடங்குது. சொல்லுங்க.
1: மண் கரத்தில உள்ள பாட்டு, பாட்டு மறந்துட்டேன்.
0: நேரம் முடிஞ்சாச்சு. என்னங்க இது கொடுமை, மான்கராத்தில நின்னுட்டீங்களே.
1: எல்லாம் படபடப்பாயிடுச்சு.
0: சரி, இப்போ இப்போ படபடப்பு குறைஞ்சிருச்சா? அழைச்சிருந்தாங்க காயத்ரி. ஆனா காயத்ரியால 10 வினாடிகள்ல படபடப்பாயிருச்சுங்க, பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. உங்களால 10 என்றதுக்குள்ள பதில் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இங்க 10 என்றதுக்குள்ள சொல்லுங்க பாப்போம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஹலோ வணக்கம், திலகா பேசுறேன். இப்போல இருந்து
1: திலகா, இப்போல இருந்து ஒரே கேள்வியோட பேசுறீங்க, பதில் சொல்லிருவீங்களா? சரி, முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 என்றதுக்குள்ள 10 சாய் அபியங்கர், இசையமைப்பாளர் சாய் அபியங்கருடைய பாடல்களை சொல்லணும், சரிங்களா? உங்கள் சரி, அப்ப அப்ப இசையமைப்பாளரும் மாற்ற, 10 என்றதுக்குள்ள 10 ஏஆர் ரஹ்மான் பாடல்களை சொல்லணும், சரிங்களா? உங்கள் நேரம் இப்போ தொடங்குது. பாடல் பெயர்
0: ரோஜா. ரோஜா
1: நேரம் முடிவடைந்தது. போங்கலாமா? நான் தான் சொல்லணும், உங்களுக்கு ஒரு இசையமைப்பாளர் கொடுத்து சரின்னு மாற்றி கொடுத்தோம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? மனசு
0: அவசரத்துக்கு வரல, போங்க.
1: எல்லாருக்கும் இந்த அவசரம் தான் பிரச்சனை.
0: ஆமா,
1: சரி, அழைத்து பேசியதற்கு ரொம்ப நன்றி.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: நம்மை சுற்றி
0: ஸ்ரீமுருகன் நிலையம் SMC நடத்தும் 32வது கல்வி யாத்திரை August 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 முதல் 11:30 வரை பத்துமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறுகிறது. இந்த யாத்திரை குறித்து மேலும் விவரிக்கிறார் ஸ்ரீமுருகன் நிலைய இயக்குனர் சுரேன் கந்தா.
2: இந்த ஆண்டு ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 32வது கல்வி யாத்திரை பத்துமலையில நடக்குங்க. இது மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இந்திய சமுதாயம் கலந்து கொள்ற ஒரு பிரார்த்தனைங்க. கல்வி ஜெயிக்கிறதுக்கு குடும்பத்துல வெற்றி சுபிச்சம் வரத்துக்கு முருகப்பெருமான நாடி நம்ம போயிட்டு இருக்கோங்க. எந்த ஒரு மாணவன் பிரார்த்தனை செஞ்சு நல்லா படிச்சாங்கன்னா முருகனோட வேல் சக்தி அவனுக்கு கிடைக்கும்னு எங்களோட நம்பிக்கை. இந்த யாத்திரையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேலை கொடுக்க போறோங்க. தாய்மார்கள் வேல் எடுப்பாங்க, மாணவர்கள் ஒரு செம்பு எடுத்து வந்து அதுல தீர்த்தத்தை எடுத்து முருகனுக்கு தரிசனம் செய்வாங்க. அது முடிஞ்சோனையும் கல்வி கர்த்தருங்க இருக்குங்க, ஸ்ரீமுருகன் சென்டரோட கல்வி கர்த்தருங்க செமினா பேக்கும் நம்ம மாணவர்களுக்கு கொடுப்போம். இந்த ஆண்டு கல்வி யாத்திரையில் ஒவ்வொரு மாணவனும் குடும்பமும் வந்து கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டு முருகனின் வெற்றி வேலை வீட்டுக்கு எடுத்து போனுங்க. நன்றி, வணக்கம்.
1: நம்மை சுற்றி
0: வாய் உடல் நல சுகாதார முகாம் தொண்டன் அமைப்பு மலேசிய சுகாதார அமைச்சுடன் இணைந்து August 8 சனிக்கிழமை பூச்சோங் மாநாட்டு மண்டபத்தில் காலை 8 தொடங்கி இலவச பல் வாய் உடல் நல சுகாதார முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. முகாம் குறித்து மேலதிக செய்திகளை வழங்குகிறார் தொண்டன் அமைப்பின் தலைவர் டாக்டர் கலையரசு செல்வராஜன்.
3: வணக்கம், என் பெயர் டாக்டர் கலையரசு செல்வராஜன், தொண்டன் அமைப்பின் சேர்மேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய இலாக்காக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யறாங்க. யார் பாத்தீங்கன்னா புசார் இக்மத் தாலிமன் பூச்சோங், பூச்சோங் மாரியம்மன் ஆலயம், அலிலம்பாக ஹாஸ்பிட்டல் சொர்டாங், பஜாபாத் கசியாத்தான் டாயரா பத்தாலிங், பஜாபாத் கசியாத்தான் பர்கிகியான் டாயரா பத்தாலிங், இவர்கள் அனைவரும் இணைந்து தொண்டன் கூட இணைந்து இந்த இலவச மருத்துவ முகாமை செய்யறாங்க. இது முதல் தடவை இல்லாம 3வது நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். முதல் 2 பாத்தீங்கன்னா வந்து வெறும் பல் வாய் சுகாதார முகாம் மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். முதல் வருடம் வந்து ஒரு 100 மக்களுக்கு வந்து இலவச பல் வாய் சுகாதார மருத்துவம் கொடுத்தோம். எப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்கேலிங் நம்ம செஞ்சோம், ஓரல் ஸ்கிரீனிங் செஞ்சோம். 2வது இது 200 மக்களுக்கு பயன்பட்டுச்சு. இந்த வருஷம் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமளவுல, அதாவது ஒரு ஃபுளோர்ல செஞ்ச இலவச முகாம வந்து நம்ம 2 ஃபுளோர்லயும் செய்யறோம். கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து பல் வாய் சுகாதாரத்துக்கும், முதல் ஃபுளோர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து இலவச மருத்துவம் உடல் நல மருத்துவம் ஸ்கிரீனிங் ப்ராசஸும் செய்யறோம். சோ ஏறக்குறைய 400-500 மக்கள் வந்து அந்த நாளுக்கு வந்தாங்கன்னா அவங்க பலனட முடியும். என்னென்ன ஸ்கிரீனிங் நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல பல் வாய் சுகாதாரம் ஏற்பட்டு சம்பந்தப்பட்ட ஆரல் ஸ்கிரீனிங், அப்புறம் ஆரல் கேன்சர் ஸ்கிரீனிங், அப்புறம் உங்களுக்கு வந்து பல் மருத்துவம் தேவைப்பட்டுச்சு ஸ்கேலிங் தேவைப்பட்டுச்சுன்னா அங்கேயே டாக்டர்ஸ் வந்து டென்டல் டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு அந்த நாள்ல செய்வாங்க. பொதுவா வந்து நம்ம ஒரு ஸ்கேலிங் செய்யறோம்னா வந்து 100 160 வந்து நம்ம பணம் கட்டி இந்த மருத்துவத்தை நம்ம வெளியே பெறணும். அந்த நாளுக்கு வந்து நீங்க அங்க வந்தீங்கன்னா பூச்சோங் கன்வென்ஷன் ஹால் நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல இலவசமா உங்களுக்கு இந்த பல் மருத்துவம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம செய்யறோம். பப்பட் ஷோ இருக்கு, மேஸ்கோட் வராங்க, இலவசமா வந்து டாக்டர்ஸ் வந்து எப்படி பல் வந்து நல்ல முறையில துலக்குவது அப்படின்றது வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கிட்ஸ்க்காக நிறைய ஆக்டிவிட்டி நம்ம அன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தொடர்ந்து வந்து அதை முடிச்ச பிறகு மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கு போய் மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதாவது மெடிக்கல் செக்அப், BMI, ரேண்டம் பிளட் சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே அவங்க அன்னைக்கே செக் பண்ணி அதுக்காக ஆன் போர்ட் நம்ம வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷனுக்கு வச்சிருக்கோம். நார்மலா வந்து தாதியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து டாக்டர்ஸும் இருப்பாங்க, கூட இருந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரிசல்ட் தெரிந்த பிறகு நீங்க பக்கத்துல இருக்க யூனிஃபார்ம் மக்கானுக்கு போனீங்கன்னா அங்க டயட்டிஷியன் வந்து உங்களுக்கு நல்ல உணவு பழக்கம் எப்படி இருக்கணும், உங்க கேலரி எப்படி நீங்க கவுண்ட் பண்ணணும், எப்படி நீங்க உங்க உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க இலவசமா உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. தொடர்ந்து அங்க வந்து MQIT சொல்லப்படுகின்ற ஸ்மோக்கிங் சிசேஷன் ப்ரோக்ராம், அதாவது குயிட் ஸ்மோக்கிங் ப்ரோக்ராம் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கிறோம். தொடர்ந்து குழந்தைகள் வந்து இப்ப நிறைய ADHD, ஆட்டிசம் இப்படி இருக்கிற நியூரோ டைவர்ஜென்ஸ் ஸ்பெக்ட்ரம்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெற்றோர்களுக்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் வழங்கணும் அப்படின்றதுக்காக அது சம்பந்தப்பட்ட ஒரு செமினார் வழங்கப்படுகிறது. அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி அவங்களுக்கு வந்து உதவிகள் வழங்குறது, இந்த சம்பந்தப்பட்ட ஒரு சராமாவும் அங்க வழங்கப்படுகிறது. மென்டல் ஹெல்த் ஸ்கிரீனிங் நடக்க வருகிறது, அங்க வந்து டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க. தொடர்ந்து இப்படி நிறைய ஏறக்குறைய 19 கவுண்டர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். மக்கள் வந்து இதுல இருந்து பயன்படுறதுக்கு. அது மட்டும் இல்லாம முதுகு வலி, மூட்டு வலி, முட்டி வலி இருக்கிற பெரியோர்கள் அன்னைக்கு அங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீஹாப் சர்வீஸ், பிசியோதெரபி எல்லாமே அங்க வழங்கப்படுகிறது இலவசமா. சோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அன்னைக்கு வந்து பயன்பெறுமாறு அன்போடு
1: கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழ்லோ மாவட்ட பொது இயக்கங்களின் கழகம் தமிழர் வரலாறு என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஆகஸ்ட் முதலாம் நாள் சனிக்கிழமை மந்தாக்காம் NP மண்டபத்தில் மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஆஸ்திரேலிய எழுத்தாளர் மாத்தளை சோமு சிறப்பு வருகை புரிகிறார். சுற்று வட்டார மக்கள் கலந்து பயன்பெறுமாறு ஏற்பாட்டு குழுவினரால் கேட்டுக்
1: கொள்ளப்படுகின்றனர்.
4: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.

இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி இருந்தோம். நிறைய பேர் 10 என்றத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே நேரம் அவசரம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்ட நிலை வந்துருது. இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு வேலையுமே அவசரத்துல செய்யக்கூடாது, பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி சொல்லுவாரு இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தாங்க தெரியுது. சரி, தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் சில பாடல்களை கேட்ட பிறகு நிறைவாக நாம பேசலாம். இப்போ வாங்க, விஜய் பிரகாஷ் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை உங்களுக்காக நாங்க கொண்டு வரோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரியா, இந்த உணர்வுக்கும் காரத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டு நீங்க எப்படி
2: நீங்க
3: அது ஒரு டீஸ்பூன் அது என்ன அந்த காரம் எனக்கு வேணும், அந்த காரம் என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
1: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
4: கண்டிப்பா கலந்திருக்கு. இப்பெல்லாம் வந்துட்டு காரம் சாப்பிடறோம், அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ட்டா இப்ப என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதில என்ன அடுப்புல கேக்குறது. காரம் சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வர மாதிரி இருக்கும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கார்த்திக் பாம்பே ஜெய்ஸ்ரீ கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். பொல்லாதவன் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக இசையும் அங்கத்தில் கிஷன் உங்களோட பேச ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அதனால அவங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்ப நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஒரு விறுவிறுப்பான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம் வாங்க.
1: I didn't know about it.

0: பொருள் சேவை வரி ஜிஎஸ்டியை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிடவில்லை. நாட்டின் கொள்கைகளை துல்லியமாக உருவாக்க புள்ளியியல் அமைப்பை அரசாங்கம் வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள 16th நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்பிக்கை கூட்டணி பிஎச் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நெகிரி சிம்பிலானுக்கு பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஜெலுபுவில் உள்ள சென்னா சட்டமன்ற தொகுதி மக்களுடனான மாலை நேர தேநீர் விருந்து நிகழ்வில் கலந்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து பாரோயில் உள்ள இஸ்லாமிய தகவல் மைய மண்டபத்தில் அன்வாருடன் சந்திப்பு எனும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார். பின்னர் இரவு கிளானா விடுதியில் நடைபெறும் இந்திய சமூகத்துடனான விருந்து நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல்சார் மீன்பிடி தொழிலின் வளர்ச்சியில் தேசிய மீனவர் சங்கம் நிக்மாட்டை முன்னோடியாக நியமிக்கும் பரிந்துரை தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மீனவர்களின் வருமானத்தை உயர்த்தும் முயற்சிகளுக்கு இணங்கவும் இந்த முன்மொழிவு தற்போது பல்வேறு அமைச்சர்களுடன் இணைந்து தீவிரமாக மதிப்பாய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நிக்மா வளர்ச்சி திட்டங்களும் பரிந்துரைகளும் 2027 வரவு செலவு கூட்டத்தில் அமைச்சின் முதன்மை கோரிக்கையாக நிதி அமைச்சிடம் முன்வைக்கப்படும் என அவர் கூறினார். நிக்மாட் தொடர்ந்து சிறப்பான செயல்பாட்டை பதிவு செய்து வருவதோடு கடந்த ஆண்டு அதன் வருமானம் 25 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருள் சேவை வரி ஜிஎஸ்டியை மீண்டும் செயல்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என நிதி துணை அமைச்சர் லியூ சின்டோங் தெரிவித்துள்ளார். குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் பிரிவினரின் கூடுதல் சுமையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அவ்வரியை செயல்படுத்த திட்டமிடவில்லை என அவர் கூறினார். ஏனெனில் ஜிஎஸ்டி பயணிட்டாளர்களின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக அவர்கள் செய்யும் செலவை கொண்டு மட்டுமே இவ்வரி வசூலிக்கப்படுகிறது என அவர் விவரித்தார். இதனிடையே மக்களின் சராசரி வருமானம் மாதத்திற்கு 4000 ரிங்கிட்டை எட்டினால் மட்டுமே பொருள் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தப்படுவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்ற பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முடிவுக்கு இணங்க இது அமைந்துள்ளது என அவர் தெளிவுபடுத்தினார். துல்லியமான திறன் வாய்ந்த கொள்கைகளை உருவாக்குவதற்கு நாட்டின் அதிகாரப்படி புள்ளியியல் அமைப்பை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் முகமது ஷாரர் அப்துல்லா தெரிவித்தார். இதில் விரிவான குறியீடுகளை உருவாக்குவதும் அடங்கும் என அவர் கூறினார். மக்களின் வாழ்க்கை செலவின சவால்களை கையாள செயல்படுத்தப்படும் கொள்கைகள் இலக்கு சார்ந்ததாகவும் திறம் வாய்ந்ததாகவும் அமைய வருமான பிரிவுகள், இருப்பிடம் மற்றும் மக்களின் தொகை விவரங்கள் அடிப்படையில் இந்த குறியீடுகள் உருவாக்கப்படவுள்ளன என அவர் குறிப்பிட்டார். நேற்று நிறைவடைந்த நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்குகள் என்னும் நடவடிக்கை வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கும் என தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. அம்மாநில தேர்தலின் முன்கூட்டியே வாக்குப்பதிவில் பரிகாத்தா நேஷனல் PN முன்னிலையில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல் உண்மையற்றது என SPR இன்று முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்குகள் என்னும் பணி August 1 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு வாக்களிப்பு முடிவடைந்த பிறகே தொடங்கும் என அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்த தகவல்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்படி அறிவிப்புகளை மட்டுமே பார்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலேசிய குடிநுழைவுத்துறையின் MYIMMS அமைப்பின் ஊடுருவல் நடவடிக்கையை முறியடிக்க மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் அத்துறையின் 4 அதிகாரிகள், 2 தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் உட்பட 12 தடுத்து வைக்கப்பட்டனர். தற்காலிக வேலை அனுமதி அட்டை PLKS விண்ணப்ப ஒப்புதலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த அமைப்பை சட்டவிரோத முறையில் அவர்கள் ஊடுருவியதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலிமான் தெரிவித்தார். சட்டவிரோத முறையில் ஈடுபட்டு வந்த இக்குழு PLKS அட்டைக்கு வரி கட்டணத்தை செலுத்தாமல் 2011 ஆண்டில் PLKS ஒதுக்கீட்டை பயன்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். இதனால் அரசாங்கத்திற்கு 2.4 மில்லியன் இழப்பு மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: தென்மேற்கு ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து 9,000 மேற்பட்டோர் தற்காலிக உதவி மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 70 கடும் காயத்திற்கும் 29 பேர் சிராய்ப்பு காயத்திற்கும் ஆளாகி உள்ளதாக அரசாங்க பேச்சாளர் மினோரு கிஹாரா குறிப்பிட்டுள்ளார். காலை நிலவரப்படி 9,186 பேர் 506 மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். குமாமோத்தோ, ஃபுகுஹோகா உட்பட 5 மாவட்டங்களில் அந்த மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். பல முதன்மை சாலைகளும் ஷின்கான்சென் அதிவேக ரயில் சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் H5 பறவை காய்ச்சலை உட்படுத்திய முதல் நேர்வு பதிவாகியுள்ளதை தொடர்ந்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக அந்நாட்டில் உள்ள பிரபல கங்காரு தீவுக்கான பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு மேலாக H5 பறவை காய்ச்சலில் விடுபட்ட ஒரே கண்டமாக ஆஸ்திரேலியா இருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூனில் கடற்பறவையை உட்படுத்திய முதல் H5 நேர்வு அடையாளம் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கங்காரு தீவில் 4 நேர்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தீவு அருகி வரும் கடல் சிங்கங்களின் இருப்பிடமாக விளங்குகிறது. ஆகையால் அவற்றை பாதுகாக்க கங்காரு தீவு தற்காலிகமாக மூடப்படுவதாக அந்நாட்டின் முதன்மை தொழிற்துறை அமைச்சர் கிளேர் ஸ்கிரிவன் குறிப்பிட்டார். தனது ராணுவத்தை நவீனமயமாக்கும் நோக்கில் நியூசிலாந்து ஒருவழி தாக்குதல் திருகூர்திகளை கொள்முதல் செய்ய பரிசீலித்து வருவதாக தற்காப்பு அமைச்சர் கிறிஸ் பென் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும் உலங்கூர்திகள், ஆளில்லா விமானங்களில் முதலீடு செய்வது உட்பட நவீன போருக்காக தனது ராணுவத்தை சீரமைக்கும் திட்டங்களை வெலிங்டன் 2025 வெளியிட்டது. வழக்கமான ஏவுகணைகளை விட மலிவான மனிதர்களால் இயக்கப்படும் தாக்குதல் திருகூர்திகளை நியூசிலாந்து தேடி வருவதாக பெங் குறிப்பிட்டார். இந்த ஒருவழி தாக்குதல் திருகூர்திகளில் வெடிபொருள்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செங்கடலை கடந்து செல்லும் ஒரு எண்ணெய் கொள்கலன் கப்பல் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக சந்தேகத்தை ஏற்படுத்தும் செயல்பாட்டு அறிக்கை தங்களுக்கு கிடைத்ததாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் UKMTO தெரிவித்தது. பயணத்தின் போது அக்கப்பல் வெடித்ததாக பாதுகாப்பு நிறுவன அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அக்கப்பலில் பயணம் செய்த பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படவில்லை. இந்நிலையில் அப்பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக தெரிவிக்குமாறும் அது அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டு காமன்வெல்த் பதக்க நிலவரம். 35 தங்கம், 18 வெள்ளி, 27 வெண்கல பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்து பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் நிலையில் உள்ள கனடா 13 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளது. இங்கிலாந்து 10 தங்கம், 18 வெள்ளி, 15 வெண்கல பதக்கங்களை வென்று 3 இடத்தை பெற்றுள்ளது. 5 தங்க இலக்கினை நிறைவு செய்த மலேசிய அணி பட்டியலில் 6 நிலையை பிடித்துள்ளது. தேசிய அணியினர் 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளனர். பொருள் சேவை வரி GST மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிடவில்லை. நாட்டின் கொள்கைகளை துல்லியமாக உருவாக்க புள்ளியியல் அமைப்பை அரசாங்கம் வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

விஜய் பிரகாஷ் குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. வெளியில வந்து மழை காற்று வீசுது, இப்போ இந்த பாடல் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருந்திருக்கும். பயணத்துல இருப்பீங்க, எங்க சாப்பிட போலாம் அப்படின்னு மனசு தேடிக்கிட்டு இருக்கா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இந்த பக்கமா இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் வழங்குறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 3 மணி நேரம் கிஷன் உங்களோட சேர்ந்து பயணிக்க காத்துட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்து நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்குங்க. ஆமா, இன்றைக்கு எதை பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னா, உங்க கையில வந்து ஒரு 20,000 ரிங்கிட் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? இந்த பாஷா படத்துல வர்ற மாதிரி நான் உங்களுக்காக பண்ணுவேன் இவங்களுக்காக பண்ணுவான்னா இல்லை, உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிப்பீங்க? அந்த 20,000 ரிங்கிட் உங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். டோர்.

0: இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்க கையில ஒரு 20,000 ரிங்கிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க. பண வரவு பற்றி பேசிட்டு இருக்கோம், கனவுகளை சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா அது நனவாகுங்க. இப்போ அழைத்து பேச தயாரா இருக்கீங்களா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம் கிஷன், நான் சரஸ் பேசுறேன்.
0: சரஸ் வணக்கம், சொல்லுங்க. 20,000 ரிங்கிட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: 20,000 வெள்ளி கிடைச்சிச்சுன்னா 10,000 வெள்ளி என்னோட சேவிங்ல போட்டுட்டு 10,000 வெள்ளி எடுத்து இங்க மலேசியாவே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்.
0: உள்நாட்டிலேயே ஒரு சுற்றுப்பயணம்.
1: ஆமா, ஏன்னா நம்ம என்ன நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் செஞ்சாச்சு. இப்ப உள்ள காலம் வந்து நம்மளுக்காக நம்ம வாழணும்.
0: அதை சொல்லுங்க. அதுதாங்க சரி, இப்போ இருக்கிற பரபரப்பான சூழல்ல நிறைய பேரு நமக்கு என்ன செஞ்சோம் அப்படின்றதே யோசிச்சு பார்க்க மாட்டாங்கல்ல.
1: ஆமா,
0: மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியே காலம் போயிருச்சு. இப்போ நமக்கான காலம் நிச்சயமா உங்களுக்கும் கூடி சீக்கிரம் இந்த பண வரவு இருக்கணும்.
1: நன்றி ஐயா.
0: உங்களுக்காக இந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்க பேசலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரியா, இந்த உணர்வுக்கும் காரத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். நீங்க எப்படி
2: இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகினாலும் போயிட்டு ஐயம் கொப்புதான்
1: என்ன சொல்றீங்க?
2: கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகினாலும் அதை ஏட்டா போயிட்டு சாப்பிடுவேன்.
3: இது சாப்பிட்டு உடனே உங்க மனசு நல்லா ஆயிருதா? புரியல எதுக்காக நீங்க சில்லி சாஸ் சாப்பிட்டு படுக்கறீங்க?
2: அது ஒரு டீஸ்பூன், அந்த காரம் எனக்கு வேணும். அந்த காரம் என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
1: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
4: கண்டிப்பா கலந்திருக்கு. காரம் சாப்பிடுறது அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ட்டா இருப்ப. என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதில என்ன அடுப்புல கேக்குறது. கார சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வரும் மாதிரி இருக்கும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுந்தரி சொல்லுங்க, நீங்க அந்த 20,000 ரிங்கிட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக
1: நான் வந்து 20,000 கோல்ட் வாங்கிடுவேன்.
0: உங்களுக்காக தங்கம் சேமிப்பீங்க?
1: கண்டிப்பா, தங்கம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு,
0: நீண்ட நாள் ஆசை. அந்த பணம் கிடைச்சுன்னா நமக்காக தங்கம் எதனா வாங்கி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி. வேற எதுவுமே வாங்க மாட்டீங்க நீங்க? ஓ ஆமா ஆமா ஆமா, தங்கம் சேமிக்கிறது அப்படின்றது முக்கியம் தானே இல்லையா? சரி, நன்றி சுந்தரி அழைச்சு சொன்னதுக்கு.
1: நன்றி கிஷன்.
0: சுந்தரிக்கு தங்கம் வந்து சேரட்டும். நீங்க எப்படிங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த 20,000 ரிங்கிட் கிடைச்சா நான் எனக்காக இதை மட்டுமே தான் பண்ணிப்பேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பா என்னென்ன பண்ணலாம்ல அந்த 20,000 ரிங்கிட் கையில கிடைச்சா.

0: love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும்
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வணக்கம் விஜயா, நீங்க என்ன பண்ணுவீங்க? 20,000 ரிங்கிட் கிடைச்சா?
1: 20,000 ரிங்கிட் கிடைச்சா நிறைய பிளான் இருக்கு.
0: உங்களுக்காக என்ன பண்ணுவீங்க?
1: ஓகே, எனக்காக பிடிச்ச விஷயம் சிலது இருக்கு, அதை நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பங்களோ ஹவுஸ் வாங்குற ஐடியா இருக்கு. முன்பணம் கட்டலாம்,
0: வீட்டுக்கு, புது வீட்டுக்கு முன்பணமா அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம் நீங்க.
1: ஆமா,
0: கூடிய சீக்கிரம் புது வீடு வாங்குறதுக்கு வாழ்த்து உங்களுக்கு.
1: ஓகே, நன்றி நன்றி.
0: ஆக நீங்களும் 20,000 ரிங்கிட் கிடைச்சா நான் இதெல்லாம் பண்ணுவேங்க, எனக்காக கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்காம இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பவே நீங்க அழைச்சு பேசலாம். 3-2282-7733 அல்லது 4-7-6-8

0: வணக்கம் சார், ரவி பேசுறேன்.
1: சொல்லுங்க, அந்த 20,000 ரிங்கிட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக
0: 20,000 கிடைச்சுனா கொண்டு பேங்க்ல போட வேண்டியதான் சார்.
1: நீங்க வந்து அதை சேமிப்பா வச்சுப்பீங்க?
0: அவ்வளவுதான் சார்.
1: உங்களுக்கு எதுவும் ஆசை இல்லையா?
0: ஆசை இப்ப இல்ல, ஆசை வரும்போது அப்ப பாத்துக்கலாம்.
1: சேமிப்பா வச்சுப்போம், அதை எப்ப ஆசை வருதோ அப்ப பயன்படுத்திக்கலாம். அப்ப கனவுகள் இப்போதைக்கு கனவுகள் இல்ல.
0: இப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல. நேரம் வரும்போது பாத்துக்க வேண்டியதான்.
1: நேரம் வரும்போது சரியா பயன்படுத்திக்க தயாரா இருப்பீங்க. நன்றி அழைத்து சொன்னதுக்கு.
0: வணக்கம் சார்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இவ்வாண்டின் முற்பாதையில் செயல்படுத்தப்பட்ட செலவின கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அரசாங்கம் இதுவரை மொத்தம் 5 பில்லியன் ரிங்கிட்டை ஈட்டியுள்ளதாக நிதி துணை அமைச்சர் லியூ சின் தோங் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியை தொடர்ந்து அனைத்து அமைச்சுகளும் அரசாங்க நிறுவனங்களும் நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைக்கும்படி வெளியிட்ட உத்தரவினை தொடர்ந்து இந்நிதி பெறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 4 ஆண்டுகள் மடானி அரசாங்கத்தின் கீழ் சபாவில் உள்ள பாழடைந்த பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு 4.6 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை கல்வி அமைச்சு அங்கீகரித்துள்ளது. 2016 தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட 6.6 பில்லியன் ரிங்கிட்டில் மிகப்பெரிய தொகை இதுவாகும் என துணை அமைச்சர் ஓங்காவோ குறிப்பிட்டார். July 18 தொடங்கி நேற்று வரை நிக்ரிசிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை தொடர்பில் 62 புகார்களை காவல்துறை பெற்றுள்ளது. பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 19 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அஸ்பானி அகமத் குறிப்பிட்டார். கையூட்டு பெற்றதாக நேற்று 3 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டன. ஜாரா கஹரீனா வழக்கு விசாரணை தொடர்பில் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதற்காக சம்போர்னா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டாலுக்கு 5 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாள்களில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 216 பேரை கானா அரசாங்கம் தாயகம் அழைத்து வந்துள்ளதாக ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறைகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்நாட்டில் வசிக்கும் மேலும் 100,000+ கானா மக்கள் தாயகம் திரும்புவதற்காக பதிவு செய்துள்ளதாக அதன் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டு Formula 1. உலகத்தரம் வாய்ந்த இப்பந்தயத்தை ஏற்று நடத்துவதற்கான பட்டியலில் மலேசியா நிரந்தர இடத்தை மீண்டும் பெற வேண்டுமானால் ஆண்டுக்கு 300 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட வேண்டும் என செப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SICயின் தலைமை செயல் அதிகாரி அசான் ஷஃப்ரிமான் அனிஃப் தெரிவித்தார். தற்போது சுமார் $70 மில்லியன் முதல் $80 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ள இப்போட்டிக்கான ஏற்பாடு செலவுகள், Formula 1 அமைப்பிற்கான கட்டணம், உள்ளூர் ஏற்பாட்டு செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது என அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சற்று முன்னதாக மின்னல் எஃப்எம்முடைய புதிய பாடல் வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஜெய் இசையில் அருள் செல்வன் வரிகளில் தியா ஜெய் அருள் செல்வன் குகாஸ்ரீ பிரகாஷ் செல்லதுரை மற்றும் மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்கள் பாடியிருந்த பாடல். இனி அடிக்கடி நம்ம ஒளிபரப்புல அந்த பாடலை கேட்டு ரசிக்க போறோம். சரி, இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பழம் பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்களும் தயாரா இருப்பீங்க, நாங்களும் ஒளிபரப்ப தயாரா இருக்கோங்க. இதற்கிடையில் இன்றைக்கு வந்து ஜூலை 29 நாள், ரெயின் டே, மழைக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. மழைனா யாருக்கு பிடிக்காது? மழையை ரசிச்சுக்கிட்டு பாடலை ரசிக்கிறது அது நிறைய பேர் செய்யற வழக்கமா செய்யற ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கும் நீங்க இந்த மழைக்கு, இன்றைக்கு அந்த பக்கம் மழையா இருக்கலாம் எனக்கு தெரியல, என்ன அறிவிப்பறை இங்க வெளியில பார்க்க முடியல என்ன நடக்குது அப்படின்றது, வெளியே மழையா கூட இருக்கலாம். இப்போ இந்த நேரத்துல நீங்க மழைக்கு ஏற்ற பாடல்னா இதுதாங்க அப்படின்னு சொல்ற பாடல் என்னவா இருக்கும் அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கௌரி ரத்னா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் கிஷன்.
0: மழைக்கு மிக பொருத்தமான பாடல்னா இந்த பாடல் தான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பாடல் சொல்லுவீங்க?
1: நம் நாடு படத்துல பி சுசிலாமா படிச்ச பாட்டு, ஆடை முழுவதும் நிறைய நிறைய மழையடிக்குது.
0: 1969 வெளிவந்த நம் நாடு திரைப்பட பாடல்.
1: அப்பா என்ன அதிர்ஷ்ட பாடி, மழை என்ன காப்பாத்திருச்சு என்னுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பு செய்யறதுக்கு.
0: அதுக்கு சொன்னீங்களா?
1: ஆமா ஆமா, சொன்னதுக்கும் எங்க ஊருக்கு மழை வந்ததுக்கும் கரெக்டா இருந்துச்சு. மழை மத்தியானம் தான் கிளம்ப பேஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: வெளிவந்த பாடலை மட்டும் நீங்க கேட்கலாம். இந்த பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், என் பேர் சந்திரன்.
0: சந்திரன், இன்றைக்கு வந்து மழைக்கான நாள் இல்லையா? மழைக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படின்னா என்ன பாட்டு உங்க மனசுக்கு தோணுது இப்போ?
1: ஓகே, அம்மாடி தூக்கம்மா கன்னித்தாய் படத்துல.
0: தெம்பா சாப்பிட்டாச்சு, பாடல கேட்டு நீங்களும் தூங்கிட கூடாது, சரியா? இந்த பக்கமா மின்னல் FM கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய ரசனைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி, உங்களுக்கும் என்னோட நன்றி.
0: அங்க தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, மழைக்கு இந்த பாட்டு ரொம்ப இதமா இருக்குங்க. அப்படின்னா அது என்ன பாட்டா இருக்கும்? சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பார்க்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பழக்கி என்ன பாட்டு?
1: மழை போல் இன்று கொண்டே இருக்கும்.
0: குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக?
1: ஆமா, அருமையான பாடல். மழை மழைக்கு அருமையான பாடல்.
0: சரி, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ?
1: காஜாங்ல இருக்கு.
0: காஜாங்ல மழையா?
1: இல்ல, வெயில். சரியான
0: வெயில் அடிக்குது. சரி, இப்ப இந்த பாடல் கேட்ட உடனே மழை வரணும்.
1: மழை வந்தாலும் வரும்.
0: வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு அழைச்சு சொல்றீங்க நீங்க, சரியா? நன்றி நன்றி. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். மழை சார்ந்த பாடல் மட்டும் இல்லங்க, மழைக்கு இந்த பாட்டு மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கும் தெரியுமா? தேநீர் குடிச்சிட்டு பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சியை கேட்கும் போது இந்த பாட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு இப்ப மனசுல என்ன பாட்டு தோணுது அதை அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இசையும் இசையும் நிகழ்ச்சியும் உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா,

0: சீக்கிரத்துல
1: மழை வந்து நல்லபடியா நின்னுறணும் சரியா, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அங்க ஏற்பட்டு கூடாது. நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கு, உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இந்த பாட்டு வரப்போகுது. கேக்கலாம்
0: ரொம்ப நன்றியா.

0: கணேசன் பேசுறேன் இப்போல இருந்து.
1: கணேசன் சொல்லுங்க, மழைக்கு என்ன பாட்டு இதமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: மழைக்கு என்ன பாட்டுனா வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும், சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, அந்த பாட்டு தான் வந்து மழை இல்லாம சிட்டுக்குருவி எல்லாம் ஒதுங்கும்.
1: ஓ, மழைக்கு சிட்டுக்குருவி ஒதுங்கறதுனால இந்த பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வந்துருச்சு? போ,
0: ஆமா, அந்த சிட்டுக்குருவி ஒதுங்கும் போது அந்த சிட்டுக்குருவியை பார்த்தா அந்த பாட்டு தான் வரும்.
1: சில எல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த சிட்டுக்குருவிக்கு வந்து அரிசி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இருந்ததா?
0: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா சிட்டுக்குருவி இப்ப பாக்க முடியல, ரொம்ப பாக்க முடியல, முன்ன மாதிரி பாக்க முடியல சிட்டுக்குருவி.
1: ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், இப்ப ரொம்ப பார்க்க முடியறது இல்ல. புள்ள சிறுவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், எந்த பறவையை பார்த்தாலும் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: சரி, நன்றிங்க, பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் கிஷன், நசரமான இருந்து மனோகரி பேசுறேன்.
0: மனோகரி சொல்லுங்க, மழைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிற பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க நீங்க?
1: தாழம்பூ பாடத்தில் ஒழித்த தூவானம் இது தூவானம் இது தூவானம், அந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அந்த பாட்டை கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல?
1: ஆமாங்க.
0: சிரமான எல்லாம் மழையாங்க?
1: இல்ல, ஒரு வான மேகம் மூட்டமா இருக்கு. கேட்டோன்னா கண்டிப்பா மழை வரும்.
0: வெயிலா இருக்குல்ல, வந்தா நல்லாதான் இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சரி, பாடல கேட்கலாம் வாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பொங்குழலி வீரன். 16th நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து அப்துல் ஹலீம் ஹம்சா அமைச்சின் ஊடக மையத்திற்கு இன்று வருகை அளித்தார். அங்கு சுமார் 1 மணி நேரம் ஊடக பணியாளர்களுடன் அளவலாவிய அவர், அவர்கள் தடையின்றி பணியாற்றுவதற்கு உதவும் வகையில் வழங்கப்பட்டிருந்த வசதிகளை பார்வையிட்டார். இதனிடையே நெகிரி சிம்பிலான் தேர்தலை முன்னிட்டு கிரேதாபி தானாமலா யுபர்ஹாட் KTMB வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி August 2 வரை கூடுதல் KTM கொமிட்டர் மற்றும் ETS மின்சார ரயில் சேவைகளை வழங்கவுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, குறிப்பாக August 1 நடைபெறும் தேர்தலில் நெகிரி சிம்பிலானுக்கு திரும்பும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக இம்முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக KTMB அறிக்கையில் அறிவித்துள்ளது. தனிநபர் வேளாண் பயன்பாடு உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காக மலேசிய பொது வான் போக்குவரத்து நிறுவனம் CAAM-இல் இதுவரை 250,000 திருகூர்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ட்ரோன் பயன்பாட்டின் விரைவான வளர்ச்சிக்கு முழுமையான ஒருங்கிணைப்பு தேவைப்படுவதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் அஸ்பி அபிபோலா தெரிவித்துள்ளார். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் அஷினா டிசம்பர் வாக்கில் தாயகம் திரும்ப உள்ளதாக கூறியுள்ளார். AFP செய்தி நிறுவனத்திற்கு அனுப்பிய மின்னஞ்சலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வங்காளதேசம் திரும்புவதால் தாம் கைது செய்யப்படக்கூடும், சிறைக்கு அனுப்பப்படக்கூடும். இருப்பினும் தம் மக்களை காண நிச்சயம் வங்காளதேசம் செல்ல உள்ளதாக அஷினா உறுதியாக கூறியுள்ளார். ஸ்பெயினில் பரவியுள்ள காட்டுத்தீயை தொடர்ந்து சுமார் 24,000 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மெட்ரிட் மற்றும் அவேலாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ 77,000 hectare வரை பரவியதாகவும், அதனை கட்டுப்படுத்த 1,000,000 தீயணைப்பு மீட்பு பணியாளர்கள் களமிறக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் கூறியது. ஈராக்கில் சவுதி அரேபிய ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் மேற்கொண்ட தாக்குதலில் ஈராக் துணை ராணுவத்தைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் 10 பேர் கொல்லப்பட்டனர். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வளங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நினேவே மாநிலத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் சிலர் காயமடைந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் சரி, தொடர்ந்து எஸ்டோடைய வரிசை 873 வாயிலாகவும் சரி, நீங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கான நேரம், நீங்க அழைத்து பேசலாங்க. யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க? வாழ்த்து நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடித்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாங்க. இன்றைக்கு யாருக்காவது ஏதாவது விசேஷமா யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அழைக்கலாம். இப்போ அடுத்து நம்ம உள்ளூர் பாட்டு விக்கி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: Thank you.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து வாழ்த்து நேரம் உங்களுக்காக இருக்குங்க. பிடிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமா? வாங்க அழைத்து பேசுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பஞ்சவர்ணம் பேசுறேன்.
0: பஞ்சவர்ணம் சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
1: இன்னைக்கு வந்து என்னோட பேத்திக்கு பிறந்த நாளே, 18 வயசு அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது. அவங்க வந்து கம்பார்ல படிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் வாழ்த்து சொல்றோம்.
0: எல்லாரும் வாழ்த்து சொல்றீங்க, ஆனா பேத்தி பேரை கடைசி வரைக்கும் சொல்லலையே.
1: ஜெகதீஸ்வரி அவங்க பேர்.
0: ஜெகதீஸ்வரி,
1: எக்ஸைட்டட் ஆயிட்டு உங்ககிட்ட பேசுறது,
0: அதனால பேரையும் மறந்துட்டீங்க நீங்க. நிறைவா பிடிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பொன்னி வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: தம்பி மகளுக்கு, சிவராம் இருக்கிறாங்க, அவர் பேர் அகிலன், மனைவி மீனாட்சி, அவங்க மகள் சாந்தி ரூபி, 35 வயசு. நேற்று முடிஞ்சிருச்சு, நான் கிடைச்சேன், கால் பண்ண கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு.
0: அதனால முடிஞ்ச பிறந்த நாளுக்கு வாழ்த்து இன்றைக்கு சொல்றீங்க நீங்க?
1: ஆமா,
0: எப்ப கிடைக்கிறதோ வாய்ப்பு அப்பதானே சொல்ல முடியும். அதானே, யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க?
1: அவங்க அம்மா அப்பா அகிலன் மீனா, அவங்களோட தம்பி சாந்தி ரூபியோட தம்பி ரகுநாத், இன்னொரு தம்பி கேசவன், அப்புறம் அவங்க சித்திமார்கள், நான் அத்தை பொன்னி, அத்தை மகன் அவங்களுக்கு இளங்கோ, மன்னவன் சத்தி சர்மா, ஷர்மிளா தேவி, அவங்களுக்கு நாங்க வாழ்த்து கூறுறோம்.
0: இது ஏதோ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கீங்களா என்னது? எல்லா பேரும், எல்லாரும் பேரையும் சொல்லிட்டீங்க, மறந்துருக்க போறீங்க எதுவும் இல்ல?
1: கிடையாது கிடையாது.
0: அவங்களுக்காக வாழ்த்து சொல்லி என்ன பாட்டு, பிடிச்ச பாட்டு இருக்கா உங்களுக்கு?
1: வாழ்த்து
0: சொல்லணுமா? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க, மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதும் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: அந்த பக்கமா தமிழ் செல்வி இருக்காங்க, சொல்லுங்க யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட மகளுக்கு பர்த்டே, 13 வயது பூர்த்தி ஆகுது. அவங்க பேரு சுஜித்ரா.
0: சுஜித்ரா எங்க இருக்காங்க?
1: அவங்க லிம்பஸ் பங்களா இருக்காங்க.
0: சரி, அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. என்ன பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, வழங்கிடலாம்.
1: சிவகார்த்திகேயன் பாட்டு ஏதாவது போட்டுருங்க.
0: சிவகார்த்திகேயனுடைய பாடலா வந்துகிட்டு இருக்கு, தேடி புடிச்சு உங்களுக்காக வழங்குறோம், கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி கிஷன்.

0: திலகவதி சொல்லுங்க, யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: நாளைக்கு மருமகளுக்கு பிறந்த நாளு, கவித்ரா அவங்க பேரு, அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். நாங்க அவங்க வீட்டு அவங்க கணவர் விக்ரம், மாமனார் மாமியார் பரமசிவம் திலகவதி தம்பதிகள், அப்புறம் அவங்க நாத்தனா பிரமிளா ஷாமலா, குழந்தைங்க சவீந்திரன் திவானந்தன், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்த்து சொல்றோம் அவங்களுக்கு.
0: சரி, எல்லாருடைய வாழ்த்தையும் நம்ம சொல்லிருவோம். ஆனா மாமியாருக்கு மருமகள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
1: அவங்க நல்லா சமைப்பாங்க, அது எனக்கு அவங்க சமையல் ரொம்ப பிடிக்கும். எங்களை வந்து அவங்க அம்மா அப்பா மாதிரி பாத்துக்குவாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கொடுத்து வச்சவங்கல்ல, வழக்கமா வந்து என் மாமியார் சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மருமகளை பாத்துருக்கோம். ஆனா மருமகள் சமையல ருசிச்சு சாப்பிடுற மாமியார இப்ப நான் பாக்குறேன், சந்தோஷமா இருக்கு.
1: அவங்க நல்லா சமைப்பாங்க.
0: என்ன சமைச்சு கொடுத்தாங்க கடைசியா அவங்களுக்கு?
1: கோழிக்குச்சா
0: வாழ்க்கையில ரொம்ப நிரந்தரமானது. மனமார்ந்த வாழ்த்து அவங்களுக்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்ஸத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உம்மஹாத்துல் மோமினின் இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் வரிசையில் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்பான நேயர்களே, அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்முல் மசாக்கின் என்ற சிறப்பு பெயரும் அவர்களுக்கு உண்டு. இவர்களின் தந்தையார் பெயர் ஹுசைமா, தாயார் பெயர் ஹிந்த் பின் அவுஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்த மனைவிமார்களில் இவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் வழங்கப்படுவதற்கு 14 வருடங்களுக்கு முன்பு கிபி 595 பிறந்தவர்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் திருமணம் உபைத் பின் ஹாரித் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஏற்பட்டது. உபைத் பின் ஹாரித் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போர்க்களத்தில் ஷஹீதானார்கள். அதைத் தொடர்ந்து காத்திருப்பு காலத்திற்கு பின்பு அன்னை அவர்களுக்கு அப்துல்லா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதன் பின்பு அன்னை அவர்களை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ஏவலின்படி திருமணம் செய்து கொண்டார்கள். நபி அவர்கள் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டு அதன் பின்பு கொடுத்த விருந்துதான் நபி அவர்களின் வலிமா விருந்துகளிலேயே மிகவும் பெரிய விருந்தாக கூறப்படுகின்றது. அவ்விருந்தில் 300 மேற்பட்ட நபர்கள் அன்றைய நாளில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. அவர்களில் 3/4 மேலானோர் ஏழைகளும் மிஸ்கின்களுமாகவே இருந்தார்கள். இறைச்சியை பிரதான உணவாக கொண்ட சமூகத்தில் நபி அவர்கள் அளித்த வலிமா விருந்துகளிலே மிகப்பெரிய விருந்து ஒரே ஒரு ஆடு அறுத்ததுதான் என்றால், அதன் மூலமாக அவர்கள் அளித்த விருந்தின் எளிமையை நமக்கு புலப்படுத்துகின்றது. 300 பேர் கலந்து கொண்டாலும் அதற்காக செலவு செய்யப்பட்டது ஒரே ஒரு ஆடுதான். எவ்வளவு சிக்கனமான ஒரு திருமண விருந்து என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்டு இறைச்சியில் 300 பேர் வயிறு நிரம்பியது நபித்துவத்தை மெய்ப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இது இறைவன் நபி அவர்களுக்கு கொடுத்த அற்புதமாகும். திருமண விருந்தில் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் உண்ணும் போதும் பருகும் போதும் கூட அளவீட்டை குறித்த இஸ்லாம் மார்க்கத்தில் திருமண விருந்தில் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வது இன்னும் அல்லாஹுவின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். தேவையில்லாத அனாவசியமான அனாச்சாரமான செயல்களை திருமண விருந்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் திருமணம் என்பதே நாம் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி ஒரு தலைமுறையை நாம் அமைத்து கொடுப்பதாகும். அவ்விருந்தில் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகும் செயல்களாக மற்ற விஷயங்களை தவிர்த்தல் வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அந்நாளில் தேவையில்லாத அனாச்சாரமான செயல்களின் மூலமாக பகிரங்கப்படுத்தி செய்வது அவர்களின் வாழ்க்கையின் தொடக்கத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றது. அல்லாஹுவின் துவாவோடு ஆரம்பிக்கப்படும் திருமணங்கள் முடிவில் இளைஞர்களின் ஆசையினாலும் வலைதளங்களின் தாக்கத்தினாலும் இன்றைய மணமக்கள் ஆடல் பாடலோடு ஆரம்பிக்கின்றார்கள். இது போன்ற திருமணங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை தவிர்த்து நாம் திருமண விருந்தை அழகாகவும் ஏழைகளும் மிஸ்கின்களும் கலந்து கொள்ளக்கூடிய சிறந்த விருந்தாகவும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நமது திருமண விருந்துகளை பொருந்திக் கொள்வானாக என்பதாக துவா செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்தின் போது அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்காக ஒட்டகமும் அறுக்கப்படவில்லை, ஆடும் அறுக்கப்படவில்லை. சாத் அவர்கள் ஒரு கோப்பை உணவு அல்லது பால் அனுப்பினார்கள் என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வலிமா விருந்தை பற்றி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆண்மகன் மணப்பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையில் பெண்ணிடமிருந்து எதையும் பெறக்கூடாது என்பதும் அடங்கியுள்ளது. அதே போன்று திருமண விருந்தை ஆண் தான் வழங்க வேண்டும் என்றும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆனால் இன்று திருமண விருந்திற்காக பல ஆயிரங்கள் செலவு செய்து மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் பல ஆயிரங்கள் விரயமாக செலவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் இந்த விருந்துகளில் மக்களின் திருப்தி கிடைக்குமா? உப்பில்லை, காரமில்லை, தன் பகட்டிற்காக திருமணம் செய்கின்றான் என்பதாக குறை கூறுபவர்கள் எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். மக்கள் திருப்தி என்பது சாத்தியப்படாத ஒன்று. எனவே அல்லாஹுவின் திருப்தியை நாடி திருமணத்தின் விருந்து முதல் அனைத்து செலவையும் குறைத்து எளிமையாக்குவதுதான் அறிவுடையோர் செய்யும் செயலாகும். திருமண செலவு என்பது ஓர் சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதன் செலவினங்களுக்கு பயந்து பல திருமணங்கள் தள்ளி போடப்படுகின்றன. தேவையற்ற இந்த தாமதத்தால் சமூகத்தில் பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடுகள் உருவாகிவிடுகின்றன. அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், மக்களுக்கு அஞ்சுகின்றீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே தகுதியானவன் என்பதாக அல் குர்ஆனில் அத்தியாயம் 9:13 அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக திருமணத்தை எளிமையான முறையில், சுன்னத்தான முறையில் நடத்த வேண்டும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வலிமா மிகவும் சாதாரணமான முறையில் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய வலிமா விருந்து என்பது ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்யும் போது ரொட்டி இறைச்சியுமாக விருந்து வைத்ததுதான் என்று ஷாஃபி மதுஹபின் சட்ட நூலில் கூறப்பட்டுள்ளது. எந்த உணவை வலிமா விருந்தாக கொடுத்தாலும் சுன்னத் நிறைவேறிவிடும், அது குடிபானமாக இருந்தாலும் சரியே என்பதாக அந்நூலில் கூறப்பட்டுள்ளது. அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்திற்கு பின்பு அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆகியோர்களின் இல்லத்திற்கு அருகே அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக அன்னை அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தவரில் ஒருவராக மலர்ந்தார்கள். ஒருமுறை அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு அதிக வலியும் மனக்குழப்பமும் மனப்பிறழ்வுமாக இருக்கின்றதே என்று கேட்டபோது, ஒரு பெண் ஹைலுடைய நிலையில், அதாவது மாதவிடாய் நேரத்தில் இருக்கும்போது தனக்கு ஏற்படும் மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அல்லாஹு அக்பர் லா ஷரீ கலஹ் பிஹி அஹடா என்பதாக ஓதிக்கொள்ளட்டும். இதை மாதவிடாய் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 7 முறைக்கு மேல் ஓதிக்கொள்ளலாம் என்பதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் பொருள், அல்லாஹ் மிக பெரியவன், அவனுக்கு யாதொரு வஸ்துவையும் நான் இணை வைக்க மாட்டேன் என்பதாகும். மாதவிடாய் நேரங்களில் இது போன்ற ஜிக்கர்கள் ஓதிக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் அல் குர்ஆனின் வசனங்களை ஓதக்கூடாது. தவிர மற்ற திக்ர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற தஸ்பியாத்துகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ர்களை அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கலாம். இது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். மேலும் மனமும் உடலும் அமைதி பெறும். அன்னை அவர்கள் நமக்கு அறிவித்து தந்த அந்த திக்ர் மூலமாக உடலும் மனமும் அமைதி பெறும் என்பதாக அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, நம்முடைய அந்த மாதவிடாய் நேரங்களில் நம்முடைய காலங்களை வீணாக வலைதளங்களிலும் பொழுதுபோக்கு அம்சங்களிலுமே கழித்து விடாமல் திக்ர்களை செய்து கொள்ளலாம். குர்ஆன் வசனத்தை ஓதுவதற்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. குர்ஆன் வசனத்தை மட்டுமே ஓத அனுமதி இல்லை என்றாலும் கூட திக்ர்கள் அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு உடலும் மனமும் அமைதி பெறும். அதை தவிர்த்து வலைதளங்களிலும் வீணான சிந்தனைகளிலும் நம்முடைய கவனத்தை செலுத்தி வலைதளங்களின் மூலமாக நம்மை நாம் பகிரங்கப்படுத்திக் கொள்ளாமல், அல்லாஹுவின் சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மாதவிடாய் நேரத்தில் எவ்வாறு திக்ர்களில் ஈடுபட்டார்களோ அதை போல நாமும் நம்முடைய நேரங்களை திக்ர் செய்வதிலே கழிக்க வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத காரியங்களில் கழித்தல் கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் கூறுகின்றான், நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போல் அல்ல என்பதாக. இந்த வசனத்திற்கு இலக்கணமாக பிறருக்கு கொடுத்து உதவி வாழ்ந்தார்கள் அன்னை அவர்கள். ஏன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அன்னை அவர்களை ஏழைகளின் தாய் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். பசியுடன் அல்லது தேவையுடையவர்களாக யாரை காணவும் அன்னை அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னும் ஏழைகளுக்கு இறங்கும் இவர்களது தயாளு குணத்தை அன்றைய கவிஞர்கள் கூட சிலாகித்து தனது பாடல்களில் உம்முல் மசாக்கின் என்று பாடினார்கள். இந்த தயாளு குணத்தின் காரணமாகவே அன்னை அவர்கள் உம்மஹாத்துல் மோமினீன் என்ற அந்தஸ்தை பெற்றார்கள். அன்னை அவர்கள் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொள்வதற்கு முன்பாகவே ஆயிஷா மற்றும் ஹஃப்ஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரை இழந்து கைம்பெண்ணாக வாழ்ந்த பின்பு இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொண்டதன் காரணமாக அன்னை அவர்களின் மீது ஆயிஷா மற்றும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அதிக பாசமும் நேசமும் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் முதல் கணவரை இழந்த துக்கத்தில் இருந்த அவர்களுக்கு இருவரின் துணையும் ஒத்துழைப்பும் ஆறுதலை தந்தது. இன்னும் அன்னை அவர்களிடம் காணப்பட்ட இந்த அருங்குணமான ஏழைகளுக்கு இறங்கும் தன்மை அவர்களது கவலையை போக்கும் மருந்தாகவும் அமைந்துவிட்டது. பிறரது துன்பத்தை கண்டு இறங்குவதன் மூலமாக தனது துன்பத்தை மறந்தார்கள் அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்ததன் பின் வெறும் 8 மாதங்களே அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். அவர்கள் மரணம் அடைந்த பொழுது அவர்களுக்கு வெறும் 30 வயதுதான் ஆகியிருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் இருக்கும் போதே அவர்களை விட்டு பிரிந்த மனைவிமார்களில் இவரும் ஒருவர். முதலாம் அவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்தவர் அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மக்காவில் அடக்கம் செய்தார்கள். அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்தார்கள். மூமின்களின் தாயார்களில் முதலாவதாக ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டவர் அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். மேலும் முதல் முதலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியில் அத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்த போது ஷரியத் சட்டங்கள் அப்போது இல்லை. எனவே ஜனாசா தொழுகை நடைபெறவில்லை. ஆனால் அதன் பின்பு மதீனாவில் அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்த போது ஜனாசா தொழுகை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை நிறைவேற்றி அன்னை அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்தார்கள். அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்பு அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரிகளில் ஒருவரான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டதாக வரலாறு. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் முதல் முதலாக அன்னை ஹதீஜா அவர்களை இழந்தார்கள். அதன் பின்பு அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். நல்லது நேயர்களே, அன்னை ஸைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அல்லாஹ் கருணை மலையை பொழிவானாக. அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹுவும் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் நமக்கும் நேரான வழியை தௌஃபீக் செய்வானாக என்பதாக துவா செய்து நிறைவு செய்கின்றேன். வரும் வாரங்களில் நாம் சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சுவனத்து மலர்களான சஹாபா பெண்மணிகளின் வாழ்க்கை வரலாற்றை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரன் ஜாக்கின்.

இன்றைக்கு நேரம் போனதே தெரியல, அழைத்து பேசுற வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சுங்க. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு தெய்வீகன் தாமரை செல்வன் ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். வெளியே அந்த பக்கமா நெரிசல் அதிகரிக்கிற நேரம் தொடங்கியாச்சு, அதனால பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். இந்த பக்கமா மின்னல் FM கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க.

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தீபகற்ப மலேசியாவில் இவ்வாண்டு June 30 வரை 303 தனியார் வீடமைப்பு திட்டங்கள் சுணக்கம் கண்டுள்ளவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 43,288 வீடுகளை உட்படுத்திய அத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 40.25 பில்லியன் ரிங்கிட் ஆகும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வேப் பயன்பாட்டால் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சை செலவு 369 மில்லியன் ரிங்கிட்டை எட்டுகிறது. அரசாங்கம் வசூலிக்கும் வேப் பொருள்களுக்கான கலால் வரியை விட அத்தொகை அதிகமென சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்தாலிய எரிசக்தி பெருநிறுவனமான ENI-இன் லாபம் 2ஆம் காலாண்டில் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி நிலவும் இவ்வேளையில் எண்ணெய் விலை அதிகரித்திருந்தாலும் அண்மையில் பலனடைந்த எரிசக்தி நிறுவனமாக அது திகழ்கிறது. ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பை கடந்து காலாண்டில் 3.3 பில்லியன் யூரோ வருவாய் ஈட்டியதாக ENI குழுமம் அறிக்கையில் கூறியது. ஓர்மோஸ் நீரிணையின் வட்டார கூட்டு நிர்வாகம் குறித்த ஓமானின் பரிந்துரையை ஈரான் நிராகரித்துவிட்டதாக அதன் மூத்த அதிகாரி ராய்டர்ஸிடம் தெரிவித்தார். இது பல மாதங்களாக வளைகுடா வர்த்தகத்தை முடக்கியுள்ள இந்த தேக்க நிலைக்கு தீர்வு காணும் நம்பிக்கையை தகர்த்துள்ளது. தென்கொரிய தலைநகர் சோலில் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோடை காலத்தில் சோலுக்கு விடுக்கப்பட்ட 2வது எச்சரிக்கை இதுவென யோனேப் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. முதல் வெப்ப அலை எச்சரிக்கை இம்மாதம் 11ஆம் நாள் விடுக்கப்பட்டது. 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட நாள்களுக்கு அங்கு வெப்பம் 35 பாகை செல்சியஸாக பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. நேற்றிரவு செராஸ் கோலாலம்பூர் கார்பந்து அரங்கில் அரிமாவ் மலாயாவுக்கு ஆதரவு தர திரண்ட ரசிகர்களுக்கு மலேசிய கார்பந்து சங்கம் FAM நன்றியை தெரிவித்துக் கொண்டது. லாவோசுடனான 2026 ஆசியான் கிண்ண ஆட்டத்தில் மலேசியா 4-0 என்ற கோல்களில் வென்றது. ரசிகர்களின் அமோக ஆதரவு தேசிய அணியின் வெற்றிக்கான முக்கிய அம்சமாக விளங்குவதாக FAM குறிப்பிட்டுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் நாள் அதே அரங்கில் அரிமா மலாயா பிலிப்பீன்ஸை சந்திக்க உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய வணக்கம். தீரா இசையில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு தீரா இசை உங்களையும் எங்களையும் சந்திக்க வைக்கின்றது. இன்றைக்கு July 29, 2026 புதன்கிழமை. இந்த புதன்கிழமை உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு புதன்கிழமையா இருக்கணும். இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாது இருந்திருக்கலாம். ஆனா இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு பிடித்தது ஒரு நாளை கொடுக்க தீரா இசை காத்துட்டு இருக்கு. உங்களோட பேசிக் கொண்டிருப்பது தெய்வீகன் தாமரை செல்வன். உங்களுடைய பொழுது அடுத்த 4 மணி நேரத்துக்கு நல்லபடியா போகிறது எங்களுடைய பொறுப்பு. தென்றல் வந்து உங்களை தாளாட்டுறதுக்காக காத்துட்டே இருக்கு. வெளியில ஆமா வெயில் கொளுத்துது, காத்தெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உள்ளே குளிர போகிறது இந்த பாட்டு. கேஜே

0: தென்றல் மெல்ல வந்து அப்படியே சத்தம் இல்லாது உங்களை தேடி சென்றது, கடந்து போகிறது. இந்த தென்றல் உங்களுடைய இந்த நாளை இன்னும் அப்படியே ரொம்ப இதமாக்கி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தீராய்சை இரவு 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். ஒரு பாடல் எங்கேயோ நிற்கும், அங்கிருந்து நீங்க தொடங்க போறீங்க. எங்கே நாங்கள் நிற்கிறோமோ அங்கிருந்து எங்களை அழைத்து செல்ல நீங்க தயார்னா சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த எண்களுக்கு கூப்பிடலாம். அடுத்தது எனக்குள் ஒருவன் அப்படின்ற படத்துக்காக இசைஞானியுடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு நினைக்கிறேன் சில மாதங்கள் இல்லை பல மாதங்கள் ஆயிருச்சு, ஆனால் சட்டென்று இந்த பாட்டை எடுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அப்படியே மனசுல ஒட்டிக்கொள்ளும் ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு தோன்றியது. இந்த பாடல் ஸ்ரீபிரியா இருப்பாங்க, கமல் இருப்பாரு, பரதம் ஆடுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற சிந்தையும் உங்களுக்குள் அப்படியே இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். கேட்கலாமா? தேர்கொன்று சென்றவர்
1: தரை கிடத்த கஜம்

அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்போம். வெளியில் போகும்போது நாமும் அல்லது நம்மை சார்ந்தவர்களும் மற்றவங்களுக்கு எந்த விதமான இறுக்கமான கடினமான சூழலை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதுவும் சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பா எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னா, இவரை வந்து சைனாவில் உள்ளூர் பயணம் ஒன்று மேற்கொள்கிறாரு. விமான பயணமாக இருக்கிற சூழலில் இவருக்கு வந்து 8 மாத கை குழந்தை கையில் இருக்குது. இவருடைய மனைவியும் என்ன பண்ணிட்டாங்க, சரி எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும், என் குழந்தை அமைதியா இருக்காது, எனக்கு தெரியாதா என்ன குழந்தையை பத்தி எப்படி அப்படின்ட்டு எல்லாருக்கும், அதாவது அவங்களை சுத்தி அமரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குறைந்த விலையில் நிறைந்த இயர் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காதுல நம்ம இயர்பீஸ் போட்டுக்கோ இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் ஏன் அப்படின்னு கேட்கும் போது எல்லாத்துட்டையும், என்னை மன்னிச்சிருங்க, 8 மாத குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன், என் குழந்தை ஒண்ணும் அமைதியான குழந்தைலாம் இல்லை, ரொம்ப சேட்டை ரொம்ப சத்தம், அதனால இதெல்லாம் நீங்க தாங்கிக்கணும், அதுக்காக இதை நீங்கள் வந்து பொருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து கைத்தொலைபேசியோடய இணைத்து இந்த ப்ளூடூத்தில் நம்ம பாட்டு கேட்குறது, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளி சத்தம் இருக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு இயப்ளாக் ஒன்று இருக்குது, அதை தான் வாங்கி கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கைத்தொலைபேசிக்கானது வாங்கணும்னு நினச்சா அவர் டிக்கெட் விலைக்கு பதில் அவர் தனியாக ஜேட் எடுத்து போயிருக்கலாம், அந்த அளவுக்கு வந்திருக்கும். அவர் வந்து எல்லாத்திலையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. உடனடியாக அங்கே இருந்தவங்க எல்லாம், அடட பரவாயில்லைங்க, என்னங்க இது, பின்னால் உட்காந்துருக்கிறவங்க கொடுக்குற தொல்லையை விட அவங்க குழந்தை கொடுத்துட்டு போகுது, பிரச்சனையே இல்லை, வாங்க நன்றி சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அதில் என்னன்னா, அந்த அந்த அந்த கேட்கக்கூடிய அந்த நிலை தான், அந்த மனசு முதல்ல என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் இல்லையா, அதை தான் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. பாருங்க, ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போகிறோம், அதாவது இது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டார். ஏன்னா பயணத்தில் சில பேர் தூங்கலாம், ஓய்வு எடுக்கலாம், அதனால நம்ம இந்த மாதிரி சூழல்களை கடந்து வரும் சில இதில் பட்டு நடிச்சுட்டு போயிடுவோம், எங்கேயாவது இருக்கும்போது தெரியாதவங்களா இருப்பாங்க, ஆ பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவோம், அப்படி இல்லை நீங்கள் திரும்பி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுல அது ஒரு தனி. அதனால தான் முன்னெல்லாம் பார்த்தீங்களா பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, தொட்டுக்கு அப்படி கும்பிட்டுக்கணும் அப்படின்வாங்க, இதுக்காக தான், ஒரு ஒரு மரியாதை அப்படின்றதுக்காக. எஸ்பிபி சித்ரா.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
0: உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அப்படிப்பட்ட பாடம் விக்ரம் படத்துல இருந்து வந்தது. 30 ஆண்டுகள் இந்த வருடம் இந்த படத்துக்கு. 1986 வெளியாகிய பாடல், வாலியுடைய வரிகளில் இசை ஞானியுடைய இசையில் வந்த பாடல் தான். போட்டிக்கு நீங்க கூப்பிட தயாரா கௌரி? பாட்டு தயாரா இருக்கு?
1: போடுங்க தேவிகன், ட்ரை பண்றேன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வருகிறது.

0: பாடும் குருவி
1: நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: பிரியா, இந்த உணர்வுக்கும் காரத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். நீங்க
3: எப்படி எதா இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகினாலும் போயிட்டு ஐயம் கொப்புதான்
2: என்ன சொல்றீங்க?
3: கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகினாலும் அதை போயிட்டு சாப்பிடுவேன்.
4: இதை சாப்பிட்டு உடனே உங்க மனசு நல்லா ஆயிருதா? புரியல, எதுக்காக நீங்க சில்லி சாஸ் சாப்பிட்டு படுக்கறீங்க?
3: அது ஒரு டீஸ்பூன், அது ஏன்னா அந்த காரம் எனக்கு வேணும். அந்த காரம் என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
2: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
5: கண்டிப்பா கலந்திருக்கு. காரம் சாப்பிடுற அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ட்டா இப்ப என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதில என்ன அடுப்புல கேக்குறது. கார சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வர மாதிரி இருக்கும்.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி கெட்ட குருவி, ஓ சோழி எங்க அதை

0: குருவி, கெட்ட குருவி.
1: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
2: மலேசியத் வாசுதேவன் ஜானகி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய ஏ குருவி அப்படின்ற பாடல் தான் கேட்டிருந்தோம். இப்போ இரண்டாவது போட்டியாளர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க பேசுவோம். ஜெனிஃபர் உங்களுக்கான பாடல் தயாரா இருக்கு, கேட்கலாமா?

0: பாடல் தெரியுமா?
1: ஒரு கடிதம் எழுதினேன்.
0: அந்த பாடல் தான். அடுத்தது என்ன வரி வரும் அங்கிருந்து?
1: அன்பே என் ஆலயம் என்றும், ஐயோ வரமாட்டேங்குது, காலடி மண்ணை திருநீர் போனதே நான் அள்ளி கூப்பிடுவேன்.
0: முதல்ல சரியா வந்தீங்க. அன்பே
1: என் ஆலயம் என்றும் உன் வாசம் தேடி அன்றாடம் நான் வருவேனே
0: சரியா பாடிட்டீங்க. அந்த பாடல் உங்களுக்காக அடுத்து வந்துட்டே இருக்கு. சரியா, பிடிக்குமா அந்த பாட்டு?
1: பிடிக்கும்.
0: வாங்க ஒரு கடிதம் எழுதி பாட்டை கேட்போம்.
1: நன்றி.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ் குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்.

0: ஆடியில் ஆணி பொண்ணுமணி பாட்டை கேட்டுடுவதீங்க. மனு சுவர்ணலதா பாடி இருந்தாங்க, ரகுமான் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடல் காட்சிக்குள்ளே இருப்பாங்க. எத்தனை மணி வந்தது. அதுல இந்த பாடல் இரண்டாவது நிமிடம் கடக்கும் போது ஒரு சின்ன வரி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். சின்ன மணி சிந்து மணி தேடி வரும் சொந்த மணி, தேவதை போல வந்தது இந்த மணி. யாருக்கெல்லாம் மணின்னு பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்ப உகந்த பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட. அந்த காலகட்டத்திலாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும் இருந்து அதுல இருந்து தான் பாடல் ஏற்ப பெயர்களையுமே தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. மணி அணிந்து கொள்வது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய காரணமும் கொண்டிருக்கிறது. இன்னொரு நாள் அது பற்றி நம்ம நேரம் கிடைக்கும் போது பேசலாம். அடுத்தது கேளடி கண்மணி படத்துக்காக பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை விட இந்த பாடலுக்கு முன்னுக்கு வரக்கூடிய அந்த காட்சிக்கான அந்த மதிப்பும் ரொம்ப அதிகமான ஒன்று. கேட்கலாம் இந்த மண்ணில் இந்த பாட்டுக்கு முன்னுக்கு வர காட்சி எவ்வளவு அழகானது தெரியுமா?
1: கால் பயங்கரமா வலிக்குதுங்க.
2: என்னாச்சு?
1: என்னங்க, நான் டீச்சருங்க, நாலெல்லாம் பசங்களுக்கு நின்னுகிட்டே பாடம் சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி சாரியுமே உட்காந்துட்டு நினைச்சப்போ ஸ்டவ் ஹார்மோனியம் கிட்டார்னு ரிப்பேர் பண்ற வேலை நினைச்சிருக்கீங்களா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சீரியஸா படிக்கிறீங்க? குடுங்க
2: குடுங்க. ஆவணர் வரதராஜன் பாட்டு.
1: மண்ணில் இந்த காதல் என்று உங்களுக்கு பாட தெரியுமா? அது சரி, பாட்டையும் யாராவது கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களான்னு
2: கேட்டதானு பாட்டு தெரியறது. ஓரளவுக்கு பாட தெரியுங்க. இந்த பாட்டு நான் இப்ப பாடுறேன் சும்மா இல்லைங்க, மூச்சு விடாம.
1: மூச்சு விடாம நீங்க

0: லிங்கம்ஸ்.
1: ஆற்றல் மாற்றத்தை விரைவுபடுத்த ஆசியானுக்கு வலுவான ஒத்துழைப்பு அவசியம். செலவின கட்டுப்பாட்டு செயலாக்கம், 5 பில்லியன் ரிங்கீட்டை அரசாங்கம் ஈட்டியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சூரிய கதிர் தோட்டங்களை அமைப்பதற்கும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் மின்கல சேமிப்பிடங்களை நிறுவுவதற்கும் தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் ஆசியானுக்கு மிகப்பெரிய நீடித்த மூலதனம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த சுமையை அரசாங்கங்களினால் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பெரிய அளவிலான ஆற்றல் மாற்றத்தை எட்டுவதற்கும் தேவையான நிதியை திரட்டுவதற்கும் பொதுத்துறை, தனியார் முதலீட்டாளர்கள் உட்பட திட்ட மேம்பாட்டாளர் அவர்களிடையே ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தபோங் அஜி மீதான 2014 முதல் 2020 வரையிலான அரச விசாரணை ஆணையம் RCI-இன் மறுவரையறுக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது. அது இன்று வெளியிடப்படும் என அரசாங்க பேச்சாளரும் தொடர்பு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கை கூடிய விரைவில் மக்களவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என அவர் சொன்னார். அந்த அறிக்கையில் மேம்படுத்தப்பட்ட 25 பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 75 விழுக்காடு தபோங் அஜியின் உயர் நிர்வாகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டின் முற்பாதியில் செயல்படுத்தப்பட்ட செலவின கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அரசாங்கம் இதுவரை மொத்தம் 5 பில்லியன் ரிங்கிட்டை ஈட்டியுள்ளதாக நிதி துணை அமைச்சர் லீவ் சின் தோங் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியை தொடர்ந்து அனைத்து அமைச்சுகளும் அரசாங்க நிறுவனங்களும் நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைக்கும்படி வெளியிட்ட உத்தரவினை தொடர்ந்து இந்நிதி பெறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நடவடிக்கை மக்களின் அத்தியாவசிய சேவைகள் வழங்கலை பாதிக்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி பொது நிதி நிர்வாக ஆற்றலை அதிகரித்துள்ளதாக அவர் சொன்னார். வேப் பயன்பாட்டால் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சை செலவு ஆண்டுக்கு 369 மில்லியன் ரிங்கிட்டை எட்டுகிறது. அரசாங்கம் வசூலிக்கும் வேப் பொருள்களுக்கான கலால் வரியை விட அத்தொகை அதிகமென சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் வேப் தயாரிப்புகளிடமிருந்து கலால் வரியை வசூலிப்பது அவற்றை சந்தையில் விற்பனை செய்யும் அனுமதியை நியாயப்படுத்தாது. 2023 இந்த கலால் வரி வருவாய் 80.32 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்த நிலையில் 2025 118.93 மில்லியன் ரிங்கிட்டிற்கு அதிகரித்துள்ளதை அமைச்சு சுட்டிக்காட்டியது. நாடு முழுவதும் மலையேறும் நடவடிக்கைகளை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கடுமையாக்கியுள்ளது. இதில் ஒருநாள் மலையேறுதல் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நடைப்பயணங்களும் அடங்கும் என துணை அமைச்சர் சயீத் இப்ராஹிம் சைட்னோ குறிப்பிட்டார். இதனால் விபத்துகளின் ஆபத்தினை குறைப்பதோடு தேடி மீட்கும் பணியின் செலவினை குறைக்க முடியும் என அவர் சொன்னார். சில மலையேறிகளின் அலட்சிய தயாரிப்பு நிலை, சமூக ஊடக போக்குகளை பின்பற்றுதல் உள்ளிட்ட அனுமதி மறுக்கப்பட்ட புதிய பாதைகளை ஆராய்தல் போன்றவை காட்டில் வழி தவறி போவதற்கான முக்கிய காரணிகள் என்றார் அவர். கடந்த 4 ஆண்டுகள் மடானி அரசாங்கத்தின் கீழ் சபாவில் உள்ள பாழடைந்த பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு 4.6 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை கல்வி அமைச்சு அங்கீகரித்துள்ளது. 2016 தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட 6.6 பில்லியன் ரிங்கிட்டில் மிகப்பெரிய தொகை இதுவாகும் என துணை அமைச்சர் ஒங்காவோ குறிப்பிட்டார். சில திட்டங்கள் கட்டுமானத்திற்கு முந்தைய நிலையிலும் சில நிர்மாணிப்பிலும் எஞ்சியவற்றின் கட்டுமானம் நிறைவடைந்து விட்டதாகவும் துணை அமைச்சர் கூறினார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜூலை 31 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை 3 நாட்களுக்கு கூடுதல் KTM உள்ளிட்ட இலகு ரயில் சேவை ETS-களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக KTMB கூறியுள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பினை தொடர்ந்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஜூலை 31 KTM கூடுதலாக 18 சேவைகளையும் ஆகஸ்ட் 1, 2 நாள்களில் அதன் சேவை இரட்டிப்பாக்கப்படும் எனவும் கேடிஎம்பி குறிப்பிட்டுள்ளது. கோலாலம்பூர் காவல்துறை தலைமையகத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள அனைத்து 113 அகதிகளும் 3 மாநிலங்களில் உள்ள அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுக்கு கட்டங்கட்டமாக அனுப்பப்படுவர். அவர்களின் உறவினர்கள் உட்பட அறிமுகமானவர் இருக்கும் கோலாலம்பூர், பினாங்கு, ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுவர் என கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோஃபாடில் மார்சூஸ் குறிப்பிட்டார். அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் ஆவணங்களை அங்கீகரிக்கும் நடைமுறைக்கு உட்படுத்த படுவர் என்றார் அவர். 66 அகதிகள் கோலாலம்பூரிலும், ஸ்லாங்கூரில் 29 பேரும், பினாங்கில் 18 பேரும் தங்க வைக்கப்படுவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
0: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
0: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
1: இந்தியாவில் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்த கிளர்ச்சியின் மிக முக்கிய மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் மாவோயிஸ்ட் தலைவர் மிசிர் பெஸ்ராவை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மார்ச்சில் 15,000 முதல் 1,000 வரையிலான போராளிகளுடன் இந்தியாவின் 1/3 கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த இயக்கத்திற்கு எதிராக வெற்றி பெற்றுவிட்டதாக புதுடில்லி அறிவித்திருந்தது. எனினும் பல மாநிலங்களில் எஞ்சியுள்ள இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வேட்டையாடி வருகின்றனர். நேற்றிரவு நாடு முழுவதும் உள்ள ஈராக்கின் மக்கள் படை PMF-இன் தலைமையகங்களை இலக்கிட்டு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டன. இதில் அந்த அமைப்பை சேர்ந்த 20 உறுப்பினர்கள் உயிரிழந்தனர். மேலும் 32 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத், வாசிட், நினேவே, பஸ்ரா, கிர்கோக், கர்பாலா, ரியாலா ஆகிய மாவட்டங்களில் உள்ள அந்த அமைப்பின் ராணுவ கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன. இதில் அதன் தலைமையகங்கள், ராணுவ வாகனங்கள், ராணுவ உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக குற்றஞ்சாட்டி தொலைவரி டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவெல் டூரோவ் மீது ரஷ்யாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை பன்னாட்டு தேடப்படுவோர் பட்டியலில் இணைப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய மத்திய பாதுகாப்பு சேவை FSB அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரஷ்ய சட்டங்களை மீறி யுக்ரேனிய சிறப்பு சேவைகள் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் இணைந்து சதிச்செயல்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், இணைய மோசடிகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைக்கவும் டெலிகிராம் பயன்படுத்தப்படுகிறது. எனினும் அது சார்ந்த உள்ளடக்கங்களையும் அரட்டைகளையும் நீக்க அதன் நிர்வாகம் தவறியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் அதிபராக பதவியேற்கவுள்ள ஹபிலார்டோ டிலா எஸ்பிரியரெல்லா அவனாவுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்ளும் திட்டத்திற்கு கியூபா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கை கொலம்பியாவின் தேசிய நலன்களை பாதிப்பதோடு இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவும் உறவுக்கு எதிரானது என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 7 நாள் அதிபராக பதவியேற்கவுள்ள டிலா எஸ்பிரியெல்லா அடக்குமுறை ஆட்சிகளுடன் அரசதந்திர உறவை பேணப்போவதில்லை என அறிவித்துள்ளார். மேலும் அல்ஜீரியா, ஹைதி, ஹங்கேரி, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள தூதரகங்களை மூடும் திட்டத்தையும் அறிவித்துள்ளார். எனினும் அந்நாடுகளுடனான தூதரக செயல்பாடுகளை இது பாதிக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவாக விளையாட்டு ஃபார்முலா 1. உலகத்தரம் வாய்ந்த இப்பந்தயத்தை ஏற்று நடத்துவதற்கான பட்டியலில் மலேசியா நிரந்தர இடத்தை மீண்டும் பெற வேண்டுமானால் ஆண்டுக்கு 300 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட வேண்டும் என சிப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SICன் தலைமை செயல் அதிகாரி அஸ்னான் ஷஃப்ரிமான் அனீஃப் தெரிவித்தார். இப்போட்டிக்கான ஏற்பாட்டு செலவுகள், ஃபார்முலா 1 அமைப்பிற்கான கட்டணம், உள்ளூர் ஏற்பாட்டு செலவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது என அவர் குறிப்பிட்டார். ஏற்று நடத்தும் பெரும்பாலான நாடுகள் அதன் செலவு தொகையை விட 3 மடங்கு அதிக லாபத்தை ஈட்டுகின்றன. எனவே 300 மில்லியன் ரிங்கிட்டை செலவிடும் பட்சத்தில் அது நாட்டிற்கு 1 பில்லியன் வருமானத்தை பெறும் சாத்தியங்களை கொண்டுள்ளதாக அசான் விளக்கினார். ஆற்றல் மாற்றத்தை விரைவுபடுத்த ஆசியானுக்கு வலுவான ஒத்துழைப்பு அவசியம். செலவின கட்டுப்பாட்டு செயலாக்கம் 5 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஈட்டியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே உங்களுக்காக அந்த பாடல் 5:15 திராயிசே கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம வந்து மருத்துவ குறிப்பு கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சில வாரங்களாக நம்ம சிறுநீரக பராமரிப்பு பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல கல் இருக்கு அப்படின்னு, அது வயிற்றுல இருக்கிற கல் இல்லைங்க, சிறுநீரகத்துல இருக்கிற கல். அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சைக்கு போகணும். இப்பெல்லாம் அது நவீன முறையில வந்துருச்சு. லேசா என்னென்னமோ லேசர் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான முறைகள்லாம் இருக்கு. இது பற்றி தான் இன்றைக்கு டாக்டர் ஜமுனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. சிறுநீரக நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னால இந்த ஒரு பாட்டு வருது, செம்பட்டி.

0: ஆயி செய்யும் ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிறுநீரக கற்கள் இதை பத்தி பேச போகிறோம். நம்மளோட சிறுநீரகம் வந்து ஒரு இயற்கையான வடிகட்டி. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி தேவையற்ற கழிவு பொருட்களை சிறுநீராக வெளியேற்றும். சில நேரங்கள்ல வந்து இந்த சிறுநீரில் உள்ள உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் ஒன்னாக சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் வடிவமா உருவாகுவதற்கு சான்ஸ் இருக்கு. இதையவே வந்து சிறுநீரக கற்கள் என்று நம்ம சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது. நம்ம நாடு வந்து ஒரு வெப்பமான நாடு, நிறைய வேர்க்கும். நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்காத போது என்ன நடக்குதுனாக்கா, நம்ம சிறுநீர்ல இருக்கும் கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் இந்த மாதிரியான மினரல்ஸ் வந்து கிறிஸ்டலாக மாறுவதற்கு வழிவகுக்குது. உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்குவோம். அதுல வந்து சிறிதளவு தண்ணீர் நிரப்பி 3 ஸ்பூன் அளவு வந்து சர்க்கரை இட்டால் என்ன நடக்கும்? அளவுக்கு மேல என்ன நடக்கும்? அது வந்து கரையாது, கீழேயே படிந்து விடும். நம்ம சிறுநீர்ல இருக்கும் கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் இந்த மினரல்ஸ் என்ன செய்யும்? அதிகமாக தண்ணீர் குடிக்காத போது இது வந்து கிறிஸ்டலாக மாறி கற்களாக ஆகும். அதை தவிர்த்து வந்து அதிக உப்பு சாப்பிடுறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், உடல் பருமன் உள்ளவங்க, புற்றுநோய் உள்ளவங்க, கவுட் உள்ளவங்க இவங்களுக்கும் வந்து சிறுநீரக கற்கள் வந்து அடிக்கடி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. திடீர்னு ஏற்படும் முதுகு வலி, இடுப்பு வலி, நம்ம சிறுநீர் கழிக்கும் போது வரும் ரத்தம், கடுகடுப்பு இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய அறிகுறியாகும். சில பேருக்கு வந்து இது காய்ச்சலோட சேர்ந்து வரும். அந்த மாதிரி காய்ச்சலோடு வர்றது வந்து உடனடியாக டாக்டரை பார்க்கணும். அப்படின்னாக்கா இதுல வந்து கிருமி கண்டிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனடியாக மருத்துவரை காண வேண்டும். இதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா, சிம்பிளான ஒரு டெஸ்ட், சிறுநீர் பரிசோதனை செய்யும் போது சிறுநீரில் ரத்தமோ இல்ல பாக்டீரியா கிருமி இருக்கும் போதோ சிறுநீரகத்துல கல் இருக்குன்று இது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கும். பிறகு வந்து எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் முறையாக எங்க கல் இருக்குது, எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சிறுநீரக கற்கள் வராம தடுப்பது நம்ம கையில தான் இருக்குது. தினமும் போதுமான தண்ணீர் குடிப்போம், ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவோம். ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை நீங்கள் உடனே அணுக வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: மடானி உங்களுக்காக.
1: இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த வாய்ப்பு அக்ரோ ஐசினார் மூலம் வணிக விரிவாக்கத்துக்கு உதவி, 100,000 ரிங்கிட் வரையிலான வணிக கடன் உதவி. மேல் விவரங்களுக்கு www.agrobank.com.my.
0: உங்களுக்காக.
2: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0312-922-2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
3: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநெப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநெப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309-7219-19.
4: ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: இதனை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், செஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்திலலாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்கிறாங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு அரவணைப்பு கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த இந்த டாபிக் எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்கள நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்கள வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனால தான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாராயிருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தீரா இசைய கேட்டுட்டு இருக்கீங்க. மணிப்போ 5:39 ஒவ்வொரு புதன்கிழமையும் 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை இடம்பெறுகிறது. இன்றைக்கு கதை பற்றியும் தெரிந்து கொள்ள காத்திருங்கள். இப்போ நிகர் செம்பிலானுடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சனிக்கிழமை நடைபெற உள்ளது. நேற்று அந்த முன்கூட்டியே வாக்களிப்பு எல்லாம் நடந்தது. சனிக்கிழமை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு காலை 8 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எங்க போய் வாக்களிக்கணும், உங்களுடைய அந்த வாக்களிக்கக்கூடிய இடம் சலூரன்லாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா விவரங்களோட சேர்த்து எத்தனை மணிக்கு நீங்க வரணும் அப்படின்ற விவரம் வரைக்கும் எஸ்பிஆர் உடைய அகப்பக்கத்தில் இருக்கு. அதனால நீங்க எஸ்பிஆர் உடைய அகப்பக்கத்துக்கு போய் அங்க சேமா அப்படின்ற பகுதி இருக்கும், அங்க தெரிந்து கொள்ளலாம். நிகர் செம்பிலானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 889,490 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 36 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்களிக்க போறாங்க. இதுல என்னன்னா 5 இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 60,000 அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து N25 பாரோ, இங்க வந்து 64,998 பேர் வாக்காளர்களா இருக்காங்க, வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது புக்கிற்கு பாயாங்க இங்க, அப்புறம் N10 நீலாய், இந்து போன்ற இடங்களிலும் அதிகமான வாக்காளர்கள். குறிப்பாக N21 புக்கிற்கு பாயாங்கல 49,568 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்காங்க. நீலாய் N10 இங்க 45,000 வாக்காளர்கள் ஏறக்குறைய. அடுத்தது N27 ரந்தாவில 34,000 வாக்காளர்கள். N13 சிக்காமாட்ல 34,000 வாக்காளர்கள். ஆக இந்த முதல்ல சொன்ன 5 இடங்கள்ல முதல்ல இடம் முன்னணி வகிக்கிறது 60,000 அதிகமான வாக்காளர்களை கொண்டது பாரோய் சட்டமன்ற தொகுதி. இதே எப்படியோங்க வாக்களிப்பது உங்களுடைய ஜனநாயக கடமை, அதனால வாக்களிக்க மறக்காதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. SPB சித்ரா பாடுறாங்க, பாக்கு வெத்தலை போட்டேன் பத்தலை. வாங்க கேட்போம் இந்த பாட்டு.

0: வணக்கம், நான் செஃப் மனன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் தாத்துஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. தீரா இசை கேட்டு இருக்கீங்க. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை காத்திருக்கின்றது. ராஜேந்திரனுடைய கதையை நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒவ்வொரு வாரமும் கடந்த 2 வாரங்களாக அந்த கதை பற்றி நிறைய பேரை எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வேளையில நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தோட பேசிட்டாரா இல்லையா, என்ன கதை என்ன விவரம், இதெல்லாம் தெரிந்து கொள்ள இன்றைய நீங்க உறவுகள் தொடர்கதையை கேட்டு தெரிந்து கொள்ள காத்திருங்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்களும் எங்களுக்கு அழைத்து உங்கள் கதைகளை சொல்ல காத்திருந்தால் 02 2 8 2 5 7 3 3 4 7 6 8 இந்த எண்களுக்கு அழைக்கலாம். 6 மணிக்கு முன்னதாக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்ல இந்த பாடல் வருது.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேசிய நிலவடிவமைப்பு நாள் கொண்டாட்டம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் மலாக்காவில் 4 நாள்களுக்கு நடத்தப்படும். 7ஆம் தேதி இந்நிகழ்ச்சியை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். தேசிய நிலவடிவமைப்பு துறையுடனும் வரலாற்று சிறப்புமிக்க மலாக்கா மாநகர் மன்றத்தின் ஒத்துழைப்புடனும் 27வது முறையாக இக்கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஹாங்மோர் மிங் தெரிவித்தார். 16வது நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றால் அது சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறுக்க வழிவகுக்கும். இதன் வாயிலாக மலாய்க்காரர்கள் உட்பட முஸ்லிம்களின் அதிகாரம் குறைக்கப்படும் என கூறி மேற்கொள்ளும் பரப்புரை மக்களை அச்சுறுத்தும் ஆரோக்கியமற்ற செயலாகும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடேல் கூறினார். தேசிய மாவீரர்கள் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஸ்லாங்கூரில் பணி ஓய்வு பெற்ற 8391 ராணுவப்படை காவற்படை உறுப்பினர்களுக்கு ஜோம் ஷாப்பிங் பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் தற்காப்பதில் பல தியாகங்களை புரிந்து அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். பிரான்சிலும் ஸ்பெயினிலும் பரவிய காட்டுத்தீயின் வேகம் குறைய தொடங்கியுள்ளது. எனினும் அப்பகுதியில் புதிய வெப்ப அலை ஏற்படும் என்ற அச்சம் நிலவுவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்சின் கிரோன்டே மாவட்டத்தில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இப்பணியில் 126 தீ அணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். மேற்கு கரையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமானது என பன்னாட்டு நீதிமன்றம் ICJ தீர்ப்பளித்துள்ளது. 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு யூத குடியேற்றவாசிகளின் வன்முறையும் நில ஆக்கிரமிப்பும் மோசமடைந்து வருகின்றன. இச்சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் உடனடியாக குரல் கொடுக்க வேண்டுமென ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீனா ஷம் டசானி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு உலக சிறார் பேஸ்பால் விழா ஜப்பானின் நரிதாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் நாட்டை பிரதிநிதித்து 5 இளம் விளையாட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். புதிய தலைமுறை பேஸ்பால் ஆட்டக்காரர்களை உருவாக்கும் இந்நோக்கத்தை இவ்விழா கொண்டுள்ளதாக நாட்டின் பேஸ்பால் விழா இயக்குநர் டாக்டர் சூர்யானி இஸ்மாயில் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர் கதை புதன்கிழமைகளில் உங்களையும் எங்களையும் இணைக்கும் நிகழ்ச்சி அப்படின்றதை விட எங்கோ இருக்கும் ஒருவர் தேடும் அந்த குரலை அந்த இதயத்தை தேடிச் செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த உறவுகள் தொடர் கதை. சில வாரங்களாகவே ரொம்ப மனம் நிறைக்கும் ஒரு தருணமாக இருந்தது. அதுவும் கடந்த வார நிகழ்ச்சி உண்மைக்கும் உண்மைக்கும் மனதை நிறைத்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அது பற்றிய கதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம கேட்க போற பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பிரசாந்த் தேவயானி இந்த பாடலுடைய காட்சிக்குள்ள வருவாங்க. எப்போதுமே எல்லாருக்கும் இந்த பாடல் அப்படின்னா ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். தேவாவுடைய இசையில் சுஜாதா, ஹரிஹரன், ஹரிணி எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல். அப்பு படத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல். அதுவும் இந்த பாட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த வரியை சொல்லி இந்த பாட்டுக்குள்ள போனா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகான வரிகள். நான் என்பதில் இன் மறைந்து இம் வந்தது ஏனோ, நாம் என்பா என்றானும் அப்படின்னு, போ என்பதில் போ ஒழிந்து வா வந்தது ஏனும், நான் நாமாக மாறி போ வாவாக மாறியதே, அதை காதல்னு சொல்லுவதா இல்ல அன்புன்னு சொல்லுவதா, நினைத்தால் நெஞ்சுக்குள்ளி இனிக்கும். வாங்க கேட்கலாம், இது உறவுகள் தொடர்கதை.

0: உறவுகள் தொடர்கதை தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: கொஞ்சம் செத போட்டு நல்லா இருக்கம்மா, சரியா? அப்பா இருந்தான அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
1: சரியா? எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும். எனக்கு இப்பத்துக்கு எனக்கு அதான் வேணும்.
2: நினைக்காத நாள் இல்லம்மா.
1: எல்லாரும் படிச்சிருச்சு.
0: உறவுகள் தொடர் கதை மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல வாழ்க்கை. மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் இந்த குரல் பதிவை கேட்கும் போது ஒரு பெரிய திருப்தி. ஒரு நாளை முடித்து கொண்டு இரவு தூங்க செல்லும் போது கண்களை மூடுவோம் இல்லையா, அப்போ கண்களில் எந்த விதமான ஏக்கமும் இருக்கக்கூடாதுன்னு படித்த ஒரு ஞாபகம். ஆனால் அந்த பெரிய ஏக்கமற்ற திருப்தி நிறைந்த ஒரு நாளாக கடந்த புதன்கிழமை இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குமே. இன்னமும் உங்களுடைய அத்தனை வார்த்தைகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அது என்னமோ மலரை பெறுவதற்கு சமமாக பார்க்கப்படுகின்றது. எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜேந்திரன் அவருடைய குடும்பத்தோடு பேசினார் போன வாரம். அவங்க குடும்பத்தினரை காணொளி வடிவில் வீடியோ கால் மூலமாக சந்தித்தும் பேசினார். 15 வருட போராட்டம் ஒரு முற்றுப்புள்ளியை எட்டி பிடித்தது. ராஜேந்திரன் உங்களோடு பேச காத்துட்ருக்காரு. வாங்க, அன்றைக்கெல்லாம் சோகத்தோடு பேசிய ராஜேந்திரன் இன்றைக்கு எவ்வளவு தெம்பா பேசுறாருன்னு கொஞ்சம் கேட்கலாமா?
3: வணக்கண்ணா,
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கண்ணா.
0: உடம்புலாம் எப்படி இருக்கு?
3: உடம்புலாம்
0: ஒரு வாரம் ஆச்சுல நீங்க உங்க குடும்பத்தோட பேசி சேர்ந்து.
3: ஆமாண்ணா,
0: பாத்துட்டீங்களா எல்லாத்தையும்?
3: பாத்துட்டேண்ணா, வீடியோ கால்ல பாத்துட்டேன். வீடியோ கால்ல பாத்து பேசினேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அதுக்கு ஊக்கம் அந்த மாதிரி இருக்குண்ணா.
0: சரி, அம்மா என்ன சொன்னாங்க? எப்படி முதல்ல அம்மாவை பார்த்தோன்னு எப்படி இருந்தது? நான் அதை நேரடியா பார்த்தேன் அந்த வீடியோ கால்ல. ஆனா நேர்களுக்கு அது சொன்னீங்கன்னா ரொம்ப திருப்தி சந்தோஷப்படுவாங்க. சொல்லுங்க ராஜேந்திரன்.
3: முத அம்மாவை பார்த்தோன்னே மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப 10-15 வருஷம் பார்த்து கழிச்சு
0: பார்த்தோன்னே
3: இதோட போச்சுடா நம்ம வாழ்க்கை, இருக்கங்காட்டி நம்மளுக்கு வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன். இப்ப 10-15 வருஷம் கழிச்சு அம்மாவை பார்த்தனும் இன்னும் நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுண்ணே.
0: அம்மா என்ன சொன்னாங்க?
3: அம்மா சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு மேலாம் உன்னோட தண்டெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னாங்க. எனக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா.
0: அதுக்கு நீங்க சொன்னதுதானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மா, நீங்க என்ன பாத்துக்க வேணா, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல.
3: ஆமாண்ணா, கண்டிப்பா. நான் இதுக்கு மேல எனக்கு வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் எனக்கு முத, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம்.
0: அதுதானே. அப்புறம் தங்கச்சி யார்ட்டெல்லாம் பேசிட்டீங்க? யாரெல்லாம் பார்த்து பேசுனீங்க?
3: தங்கச்சி பேசுன, தம்பி, தங்கச்சி வீட்டுக்காரு, எங்க சின்னம்மா, எங்க பாட்டி எல்லாத்தையும் பார்த்து பேசுனேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க.
0: அதுல ஒரு துயரமான செய்தியும் உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்தது இல்ல? நீங்க ரொம்ப கேட்டீங்க, ஒவ்வொரு அழைப்புலயும் குடும்பத்துக்கிட்ட கேட்டது அதுதானே.
3: அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் எங்க போனாலும்

0: வந்தாலும் திருப்பி எங்க போனாலும் எங்க வந்தாலும் நான் எங்க அக்காவை கேட்காம இருக்க
1: மாட்டேன்னு. வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, சில நேரத்துல ஏதாவது நடக்கும்.
0: அந்த வீடியோ கால் பண்ணி பேசுறப்ப கூட எங்க அக்கா முகம் எனக்கு வந்து அவ்வளவு சரியா தெரியல, எனக்கு அப்பயே மனசு இதா இருக்கு.
1: தங்கை வந்து மனச கொஞ்சம் தேத்திக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படத்தை காட்டினாங்க, மாலை அணிவித்த அந்த புகைப்படம். அதுதான் ராஜேந்திரனை ரொம்ப உருக்கிருச்சு. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க உங்களை நல்லா பக்கத்திலே உங்களுக்கு ஆறுதலா எப்போதும் இருந்துட்டே இருப்பாங்க, உங்களை பார்த்து
0: என்ன
1: சரி அண்ணே, நீங்க உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க, சரியாயிருவீங்க. நவம்பருக்காக நாங்களுமே காத்திருக்கோம். அந்த தோட்டத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உறவுகள் தொடரும்.

0: எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க எந்த தோட்டம் அப்படின்றத இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. அதற்கு காரணம் இருக்கு. ஒவ்வொரு முறையும் கடந்த சில வாரங்களாகவே அந்த எஸ்டேட், அந்த தோட்டம் பற்றி தான் நம்ம சொல்றோம். அந்த பெயர் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா அவருடைய பாதுகாப்பு கருதி தான். ஏன்னா ராஜேந்திரன் இன்னமும் வந்து அவர் 4 மாதங்கள் அவருடைய அந்த காலத்தை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, பரோல்ல இருக்கிறாரு. ஆக அது முடிந்த பிறகு நிச்சயமா நம்ம அந்த தோட்டத்தின் பெயரை உங்கள் முன்னே முன்வைப்போம். ஏன்னா மக்களுக்கு பாராட்டு எந்த மக்களுக்கு அப்படின்றத சொல்லணும் இல்லையா. ஆக அதை நிச்சயமா உங்ககிட்ட சொல்றோம். இப்போது பாதுகாப்பு நலன் கருதி அந்த பெயரை நாங்க சொல்ல முடியல. நமக்கு அழைப்புகள் வந்துட்டே இருக்கு. அந்த அழைப்புகளில் சிலவற்றை இப்போ நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கு இந்த ஒரு வார காலம் போன புதன்கிழமைக்கு பிறகு?
1: ரொம்ப நல்லா இருக்கு. டெய்லி வீடியோ கால் பேசிட்டு தான்
0: இருக்கோம். விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு பாக்குறதுக்கு?
1: விட்டுட்டு போகும்போது ரொம்ப தொருவா இருந்தாரு, எலும்பா உடம்பெல்லாம் உள்ளுக்கு போய். இப்போ பாக்க ரொம்ப அழகா இருக்கு, கண்ணாடி தான் போட்டாரு, இருந்தாலும் கண்ணு தெரியல, கொஞ்சம் பார்வை குறைவா இருக்கு. ஆனா உடம்புலாம் இருக்கு, அவருக்கு செத கொஞ்சம் இருக்கு. இப்ப பாக்க கொஞ்சம் நல்லா இருக்காரு பாக்குறதுக்கு.
0: நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னா? அன்றைக்கு நம்ம வீடியோ கால்ல பேசும்போது அப்பா இல்ல, இல்ல அப்பா வெளியே போயிருந்தாரு. அப்பா கிட்ட பேசிட்டாரா?
1: நீங்க பேசிட்டு வச்சிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க பேசணும். அப்ப அப்பாவும் ஜாயின் பண்ணிட்டாரு.
0: எப்படி இருந்தது அண்ணனும் அப்பாவும் பார்த்து அந்த தருணம்?
1: அப்பா பார்த்தோன்னே அண்ணனை பார்த்தோன்னே மொதல் அழுந்துட்டாங்க. அழுந்துட்டு எப்படா இருக்குன்னு சொன்னனே அவருக்கு தொண்டெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அண்ணன் சொன்னாங்க, நல்லா இருக்கேன்ப்பா, வந்துருவேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பா எத்தனை நான் பார்த்தது இல்ல. அப்பா அவ்வளவு சிரிச்சு பேசி, அப்பாவோட அக்கா தான் இருந்தாங்க வீடியோ கால்ல இருந்தாங்க. இப்ப அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு சண்டை, ஓனால என் பையன் மூஞ்சி தெரிய மாட்டேது அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அப்பா அவ்வளவு ஜாலியா பேசினாரு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்பா அவ்வளவு ஜாலியா பேசுவாரா.
0: அதான் அவருக்குள்ள அவ்வளவு ஏக்கம், அந்த அன்பின் வெளிப்பாடு அது. சரி, அப்புறம் ரொம்ப ரொம்ப என்னால ரொம்ப உருக்கமான தருணம், ராஜேந்திரன் கிட்ட நீங்க உங்களுடைய மூத்த அக்காவுடைய அந்த மரண செய்திய சொன்னது.
1: அவங்க கேக்குறப்பெல்லாம் அக்கா எங்க அக்கா எங்கன்றாங்க, எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அவருக்கு தெரியதான் போகுது, வீட்டுக்கு வந்து தெரியறதுக்கு பரவாயில்ல, இப்படியே நம்ம சொல்லிடுவோம், மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துரும், பார்க்க முடியாத அந்த ஏக்கம் கொஞ்சம் இதாயிரும் அவருக்கு.
0: சரி, ராஜேந்திரன் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு.
1: முத முத உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க இல்லனா எங்க அண்ணன் எங்க கூட இவ்வளவு இதா இருந்திருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்திருக்கோம், அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்காமலே இருந்திருக்கோம். உங்களுக்குதான் முத நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்எல்எஃப்எம்க்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க அந்த வீடியோ விளையாடுறதுக்கு அப்புறம், அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் குடும்பம் ஏத்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க அவர் குடும்பத்தோட சேர்ந்துடணும் அப்படின்னு. எல்லாருக்குமே யார் யார் வேண்டினவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட வேண்டுதல் தான் எங்க அண்ணன் எங்க கூட இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்திருக்காங்க. அவரை கண்டிப்பா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சரி, இங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு பெரியதொரு நன்றி சொல்லணும். அவர் இப்போ இருக்கிற அந்த எஸ்டேட், அந்த தோட்டப்புற பகுதியில இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி அப்படின்றவங்க, அவங்க தான் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை கொடுத்தாங்க. இந்த வேளையில உறவுகள் தொடர்கதையுமே அவங்களுக்கு பெரியதொரு நன்றியை சொல்லிக்கிறது சரஸ்.
1: கண்டிப்பா நேர்ல பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் கால் என்ன நாங்க தொட்டுக்கு போறோம், இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது நம்ம.
0: அவங்க அதான் அவங்க தான் சொன்னாங்க, இல்ல அவங்க அவர் கண்டிப்பா அவருடைய அம்மாவும் முத பாக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்பு கொள்ள சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தி சரஸ். கொஞ்ச நாள் அவர் எல்லாம் சரியா ஆன பிறகு அவர் விடுதலை ஆகும் போது அவரை நல்லபடியா வரவேற்று அவருக்கான அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையே நம்ம அமைச்சு கொடுக்கணும், சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டோன்னு சொல்லுங்க. அந்த காணொளி பாத்தீங்களா?
1: பாத்தேன், பாத்தோம். ரொம்ப நன்றி.
0: சரிம்மா.

0: உறவுகள் தொடர்கதை. இந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி வரும், அது அந்த அந்த வரியை உணர்ந்த தருணம் கடந்த வாரம் நம்ம ராஜேந்திரனுடைய அம்மாவின் முகத்தில் பார்க்க முடிந்தது. நம் தாயின் முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திருவோம் அப்படின்னு உண்மை அவங்க அம்மாவுடைய அந்த அது அது என்ன வார்த்தையால் அலங்கரிக்கிறது அப்படின்னு தெரியல. அது ஒரு காணொளியா செய்திருக்கிறோம், அந்த காணொளின்னு கொஞ்ச நேரத்துல பதிவிடப்படும், வந்து பார்க்க மறக்காதீங்க. இப்போ நம்ம யாருக்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே நன்றி சொல்லணும் நினைக்கிற அந்த ஒரு நபர், அதாவது நம்ம ராஜேந்திரன் ஒரு தோட்டப்புறத்துல இருந்துட்டு இருக்காரு. அந்த தோட்டத்தின் பெயரை இப்ப பாதுகாப்பு கருதி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த தோட்டத்தில் சக பணியாளராக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி அவங்கள தான் நம்ம தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அவங்கள பிடிக்க முடியல, இப்போ அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம் திருமதி வேளாங்கண்ணி. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம் வேளாங்கண்ணி. உங்களை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிய சொல்லிட்டே இருக்காங்க. மின்னல் சார்பாக முதல்ல உங்களுக்கு நன்றி. சொல்லுங்க, எப்படி இருக்கு? போன வாரம் அவங்க சேர்ந்த கதையை கேட்டுட்ட பிறகு உங்க மனம் எப்படி எல்லாம் நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம், அது வேற. நீங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, இந்த வயசு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது நான் செஞ்சதில்ல. ஆனா இது ஒரு தாயின் மனசு வேதனையை புரிஞ்சு நாங்க வந்து ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சோம், அது நல்ல மாதிரியே நடந்து முடிஞ்சாச்சு. அதுதான் சந்தோஷம்.
0: இன்னைக்கு ராஜேந்திரன் பேசும் போது ஒண்ணு சொன்னாரு, என் கூட இந்த தோட்டத்துல இருக்கிறவங்க தான் எனக்கு மகிழ்ச்சியே கொடுத்துருக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. 4 மாதத்திற்கு பிறகு அவர் குடும்பத்தோட போய் சேர்ந்துருவாரு. இப்படி இந்த 4 மாதம் நீங்க தான் அவருக்கு அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே நீங்க தான்.
1: நாங்க சொல்லிட்டோம், நீங்க எங்களை விட்டு போனாலும் எங்களை நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கோம். தீபாவளிக்கு எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். தீபாவளிக்கு எல்லாம் விருந்து வச்சுதான் அனுப்புவோம்.
0: அனுப்புவீங்க இந்த இந்த தீபாவளி அவங்க வீட்லயுமே அர்த்தம் நிறைந்த ஒரு தீபாவளியா இருக்க போகுது. அப்புறம் அவங்க வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருச்சா? இப்போ எல்லாத்துக்கும் அங்க தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருச்சு.
1: எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு அவரு இதுக்கு முன்ன இருந்த சூழ்நிலை வேற. இன்னைக்கு நானே கேட்டேன் அவர்கிட்ட, என்ன நட வேகமா இருக்கு இன்னைக்குன்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அவரு மூஞ்சிலும் தெளிவு இருக்கு, சந்தோஷமா இருக்காரு.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக் கொள்கிறது. அதுதான் அவங்களுடைய தங்கச்சி சொல்லியிருந்தாங்க, அவங்க காலை தொட்டு நாங்கள் நன்றி
1: சொல்லணும்.
0: இந்த காரியத்தை செய்ததற்கு ரொம்ப நன்றி. நல்லா பாத்துக்கோங்க. நவம்பர் அவங்களுடைய குடும்பம் வந்து அவரை கூட்டிட்டு போவாங்க, சரிங்களா? நன்றி சொன்ன மின்னல் நேயர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் அதை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். என்ன சொல்லணும் நேயர்கள் கிட்ட?
1: நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி உறவுங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை உதவி செய்யலாம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு உதவி செஞ்சனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத மேற்கொண்டு யாரு எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்ணி இதை நம்ம தெரிவிக்க பண்ணலாம்.
0: வாழ்க்கைக்கு உறவுகள் எவ்வளவு முக்கியம், நிச்சயமா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பீங்க நீங்க.
1: ஆமா ஆமா, உறவுகள் ரொம்ப முக்கியம். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முக்கியம்ல.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி திருமதி வேளாங்கண்ணி.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க குடும்பத்துக்கும் எனக்கு நன்றி சொன்னது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பெத்த மகனை வந்து தப்ப உணர்ந்து ஏத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நிச்சயமா ரொம்ப நன்றி. இந்த வேளையில வேளாங்கண்ணி அவங்க தான் வந்து இந்த விவரத்தை பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு அவர் குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா இது மனிதருள் மாணிக்கம், கடவுள் நேரா வரமாட்டார் இப்படிதான் வருவார்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் அந்த வடிவில் தான் வந்திருக்காங்க.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: Vision Production and Datuji K Ice Cube பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-907-2919.
3: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
4: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்லை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் jo.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில்லு வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
5: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உறவுகள் தொடர்கதை, காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மாணி, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. ரொம்ப அழகானவரி. உன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். அப்பா வாங்க, நேயர்கள் கிட்ட கொஞ்சம் பேசுவோம்.
1: எப்படி பண்றீங்க?
0: ஐயோ,
1: அதாவது சொல்லவே முடியல. எப்படியோ உயிர் வந்து வெளியில ஏங்கி கிட்டு இருக்காங்க, பேச மாட்டாங்களா அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப நிறைஞ்ச நாள் ஆடி பௌர்ணமி, எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்களை வந்து சேரும். வண்டர்ஃபுல் திருந்தி வரணும், அவர் நல்லா இருக்கணும், அவர் கல்யாணம் கட்டணும், குடும்பத்தோட பிள்ளைங்களோட சந்தோஷமா பாட்டி தாத்தா அப்படின்னு அந்த பேர பிள்ளைங்களை அவங்க பாக்கணும், அந்த அம்மா வேளாங்கண்ணி அவங்களையும் நல்லா இருக்கணும் அவங்களும் ரொம்ப. ஏன்னா வாழ்ந்ததற்கு சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு தேவை இல்லையே. நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தா போதும். I tell you, y'all are such a great புவனாவும் ஒரு சைட்டு ஆள வைக்கிறாங்க, நீங்களும் ஒரு சைட்டு ஆள வைக்கிறீங்க.
0: அது சமுதாயத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில நேரத்துல நம்ம பார்க்காம விட்டுறோம். அப்படி அதை பார்க்கணும், அதை கவனிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முக்கிய.
1: ஏன்னா இவ்வளவோ நம்ம பாக்குறோம், நம்ம ட்ரை பண்றோம் பேசுறதுக்கு, பேச மாட்டாங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி த்ரேசா வந்து இடையில வந்து ஒரு கனவுல மின்னலப்பம் போட்டாங்க. Do you know something? I record the voice note and TikTok upload பண்ணிருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பச்சி வந்து பேசுவாரு, ஜனாலு போய் நான் மக்கான் அப்படின்னு சொல்லுவாருன்னு, அந்த அளவுக்கு அந்த அந்த வாய்ஸ் நோட் அப்படி இருந்தது. சோ
0: நன்றி மின்னலை, உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் இந்த வேலையில ரொம்ப நன்றி.
2: என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு கடத்துல அவரோட நிக்னேம் வந்து அப்புன்னு சொன்னேன். நான் ஒரு கடத்துல அது என்னோட அண்ணனா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட அண்ணன் காணாம போயும் பல வருஷம் ஆச்சு, தேடி இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கு அந்த ஃபீல் அப்படி கிடைச்சோன்னு ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த சந்தோஷம். சோ நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ராஜேந்திரனுக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வர்ற காலங்கள் நல்ல காலங்களா இருக்கணும், அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, எந்த வித கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாம ரொம்ப நாளுக்கு சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்.
3: வணக்கம் மண்ணு, உங்க உங்க நிகழ்ச்சி நாங்க வாரம் வாரம் வேலை முடிஞ்சு இப்படி போகும்போது கேட்டுக்கிட்டேதான் போவோம். கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் கிடைக்காது, இன்னைக்கு கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம்.
0: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுறது. யார் பேசுறீங்க?
3: என் பேர் கமலா அண்ணன், ஜோபர்ல இருந்து கூப்பிடுறோம். நம்ம இந்த உறவுகள் தொடர் கதை நிகழ்ச்சி வாரம் வாரம் புதன்கிழமை கேட்போம். எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளும் தேடுறவங்களை தேட முடியாதான்னு இத்தனை வருஷம் நானும் கால் பண்ணி கிடைக்காத லைன் இன்னைக்கு எனக்கு.
0: அந்த அந்த சேர்ந்தவங்க கதையை கேட்டீங்களா?
3: கேட்டு அது அதுக்கு ஏன்னா அந்த கதையும் என்னோட கதையுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கிறதுனால இந்த இது நம்மளுக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிதான் நானும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
0: நிச்சயமா விரைவில் நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம், உங்கள் தேடலையும் இங்கே கொண்டு வருகின்றோம். சரியா?
3: கண்டிப்பா கால் பண்ணுங்கன்னு. நான் வந்து என்னோட அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன், பிறந்ததுல இருந்து அவங்கள முகத்தை இன்ன வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க கூட தெரியாது, எந்த ஒரு அடையாளமும் இல்ல. தயவுசெய்து என்ன கான்டாக்ட்
0: பண்ணுங்க,
3: நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: உங்க எண்கள் இருக்கு, கண்டிப்பா தேடுறோம். அவங்களுடைய முகத்தில் வந்த சிரிப்பு உங்க முகத்துல வரணும். சரியா?
3: ஓகே ஓகே அண்ணா.
0: சரி பாத்து போங்க வேலை முடிஞ்சு.
3: ஓகே ஓகே அண்ணா,
0: நன்றி கமலா. இவங்க குரலை கேட்கும் போது நம்முடைய அடுத்த பணி தொடங்குகின்றது அப்படின்றது தான் ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பாடலுக்குள் வரும் உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இன்றைக்கு இன்னொரு கதை தொடர்கிறது, இனியெல்லாம் சுகமே அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் கமலாவிடம் பேசுவோம். இது உறவுகள் தொடர்கதை.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தபோங் ஹஜ்ஜி வாரியம் வைப்பு தொகை செலுத்தியோர் நலன், ஷரியாவை பின்பற்றுதல், நீடித்த நடவடிக்கை ஆகியவற்றை பாதுகாக்கும் பொருட்டு அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கையில் மேம்படுத்தப்பட்ட பரிந்துரைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. RCI-இன் அறிக்கை தபோங் ஹஜ்ஜி போன்ற நிறுவனங்களின் நிலையை வலுப்படுத்துவதற்கான மதிப்புமிக்க வாய்ப்பாக பார்க்கப்படுவதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் கூறினார். சிலாங்கூர் சாலை போக்குவரத்து துறை JPJ சிலாயாங் நகர் மன்றத்துடன் இணைந்து அந்நிய நாட்டினரை இலக்காக கொண்டு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனையின் கீழ் 34 வாகனங்களை பறிமுதல் செய்தது. சிலாயாங் வட்டாரத்தில் இன்று காலை 6:30 தொடங்கிய அந்நடவடிக்கையில் 126 வாகனங்கள் சோதனையிடப்பட்டதாக சிலாங்கூர் JPJ இயக்குநர் டத்து அஹமத் கமருசாமான் மேன்ஹாட் தெரிவித்தார். அதில் 55 JPJ அதிகாரிகளும் 25 MPS அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்தோனேசியாவும் கம்போடியாவும் இயங்கலை மோசடிகளை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. நோம்பேனில் கம்போடிய மூத்த அமைச்சர் சாய் ஸ்ரீன்ரித்துக்கும் இந்தோனேசிய வெளியுறவு துணை அமைச்சர் அரிஃப் ஹவாஸ் ஒரிகன் சேனோவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இவ்விவகாரம் பேசப்பட்டது. உலகளாவிய பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ள இயங்கலை மோசடிகளை களைய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க உள்ளதாக அவ்விருவரும் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிச் மர்ஸ் அமைச்சரவை மாற்றத்தை அறிவித்துள்ளதற்கு அவரின் கட்சியிடமிருந்தே கடும் கண்டனம் எழுந்துள்ளது. CDU கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மர்ஸ் அமைச்சரவை மாற்ற விவகாரத்தில் எவரின் ஆலோசனையின்றி செயல்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் நியமிக்கப்பட்டுள்ள புதிய அமைச்சர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். வாகன தயாரிப்பு நிறுவனம் BMW 2027 ஆண்டு வாக்கில் ஜெர்மனியில் 8,000 பணியாளர்களை நீக்க உள்ளது. தற்போது அந்நிறுவனம் சுமார் 85,000 நிரந்தர பணியாளர்களை கொண்டுள்ளது. மின் வாகன அளிப்பானை குறைந்துள்ளதும் சீனா போன்ற நாடுகளுடனான கடும் போட்டியை தொடர்ந்தும் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக BMW அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேண்டாம், பாசம் போதும். இப்போ யார் நம்ம முதல் நெய்யர்னு கொஞ்சம் கேக்கலாம்.
4: கோமதி பேசுறேன், ஜிஞ்சாங்ல இருந்து.
3: சொல்லுங்க கோமதி.
4: நான் வந்து பூக்கடை வச்சிருக்கேன், என்னால மாலையே கட்ட முடியல, எனக்கு ஒரே அழுகலையா வந்து கேட்டேன். யோசிக்கிறேன், ஏன் இன்னும் அவர் குடும்பத்துல உள்ளவங்க யாரும் தொடர்பு கொள்ளலையா என்னன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அது ரெண்டாவது அந்த கதையை ரிப்பீட் பண்ணி நீங்க போட்ட பிறகு அவங்க சந்திச்சு பேசினேன். அப்ப சத்தியமா சொல்றேன், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து சக்தி அதிகமா அந்த சக்தினாலதான் குடும்பம் மணிக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இங்கெல்லாம் நல்லா இருக்கு. என் கணவர் இப்பதான் சொல்றாரு, ஐயோ இந்த தெய்வம் இருக்காரு, அழுகாத மனசுல கூட அழு வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த உணர்வு உணர்றோம்ல, அந்த உணரும் போத நம்மளாரியாமே நம்ம வந்து அவரை நான் பார்த்தது இல்ல. ஆனா குடும்பம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அந்த மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குதுல, அதான் அதுதான் ரொம்ப நன்றி. அவங்க நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் வேணும்.
3: நன்றி கோமதி, நீங்க அந்த பரபரப்பான சூழலையும் எங்க கிட்ட கூப்பிட்டு இதை பேசினதுக்கு நன்றி.
4: என்ன திரும்ப நினைச்சேன், யோ தெய்வீங்கன்னு உங்ககிட்ட பேசி அவங்க பேசி அவங்க போன் எடுங்க, நான் அடிக்கிறப்பல பிஸியாவே இருக்கா. ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் கால் பண்ணுவாங்களே, இவரு எடுக்கணும் போன் எடுக்கணும், இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருந்தேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ஒட்டுங்கே சந்தோஷமா இருக்கணும். அவங்க குடும்பம் அவங்க அம்மா அப்பா தனியா இருக்கும்போது இவருதான் கடைசியில வந்து சேரணும்னு இருந்திருக்கு பாத்தீங்களா.
3: இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே பாடல்னா என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: அம்மா பாடல் எல்லாமே நல்லா இருக்குமே.
3: சரி, அம்மா பாடல் உங்களுக்கு ஒண்ணு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக கோமதி.
4: ரொம்ப நன்றி.
3: தண்ணி குடிச்சு ஓய்வு எடுத்துட்டு கடையில வேலை செய்யுங்க.
4: ரொம்ப நன்றி.
3: கடவுளுக்காக பூ கட்டிட்டு இருக்காங்க கோமதி. இன்றைக்கு நிறைந்த ஆடி பௌர்ணமி, அம்மன் கோவில் எல்லாமே எந்தன் அம்மா உந்தன் கோவில் அம்மா.

0: இந்த பாடல் அப்படியே அமைந்தது கோமதி கேட்டாங்க அம்மா பாடல் அப்படின்னா, இந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய வரிகள் இன்னைக்கு ரொம்ப அர்த்தம் நிறைந்த வரிகள் ஆனது. காமுகன் ஆனாலும் கல் நெஞ்சன் ஆனாலும் கைவன் என்றே அவன் பெயர் எடுத்தாலும், பொய் சொல்லி பிழைக்கும் பிள்ளை என்றாலும், பூமியில் ஆயிரம் தவறு செய்தாலும் தன் மகனோ அவன் யாரென போதும், அவன் நலமே இந்த தாய் உள்ளம் தேடும் என்றென்றும் அவள் எண்ணங்கள், நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறும். அப்பா, எந்த மாதிரியான வரிகள் இன்றைக்கு நிறைஞ்ச குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்பான நாளும் கூட. உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும். அடுத்தது யாருன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தனலட்சுமி
0: பேசுறேன்.
1: தனலட்சுமி
0: எங்க இருந்து
1: கூப்பிடுறீங்க?
0: வணக்கம். தம்பி பேர் என்ன? கோச்செழியன். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க?
1: இரண்டாம் ஆண்டு.
0: எங்க படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம்?
1: பத்துமலை தமிழ்
0: பள்ளி. பத்துமலை தமிழ் பள்ளியா? சரி, தம்பிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இதான்
0: குழந்தை மொழி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடல் உங்களுக்காக வருது, சரியா? அம்மா கூப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா பேசினாரு, அவருக்காக அந்த பாடல் வருது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: பாருங்க, பாட்டு காலம் கடந்து நிக்கிறது அப்படின்றதுக்கு உங்க பையன் நல்ல உதாரணம்.
1: ஆமா, அவர் 80s 90s அதெல்லாம் கேட்பாரு. சோ திடீர்னு அதை கேட்டோன்னு எந்த பாடல்னு அவருக்கு தெரியல. சோ இத கேட்டாங்க.
0: சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, உட்கார்ந்து கேளுங்க.
1: கண்டிப்பா. ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவுநிலை. மணி இப்போது 7:24. பாட்டுக்கடை, நீங்க பாடல்களை தேர்ந்தெடுக்கலாம். புதிய நேயர்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. வாடிக்கையாளர்கள் வரிசை பிடித்து காத்துட்டு இருக்கீங்க. அடுத்தது யாரு கேக்கலாம்?
1: சங்கீதா பேசுறேன்.
0: சங்கீதா, இங்க
1: இருந்து கூப்பிடுறீங்க?
0: முதல் தடவையா? புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு குரல்.
1: இல்ல, இதுக்கு மேல ஒரு 2-3 தடவை அடிச்சிருக்கேன்.
0: பாட்டுக்கடையில பேசுனீங்களா?
1: பாட்டுக்கடையில
0: இன்றைக்கு சங்கீதாவுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு வந்துட்டு இந்த ஒரு அழகான மாலை பொழுதுல ஒரு அழகான அந்த இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல்.
0: என்ன பாட்டு?
1: உங்களுக்காக
0: கடையிலிருந்து அந்த பாட்டை எடுத்தாச்சு, வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ஒரு
0: நிமிஷம் காத்திருக்கிறேன், சொல்லுங்க. உங்க குரல் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அடுத்தது இரு கண்கள் சொல்லும் பாட்டு உங்களுக்காக வருது. ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? நன்றி.

0: பல்ராம் பூர்ணிமா கோபிகா இவங்க ரெண்டு பேரும் பாடியிருந்த பாடல் இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி கேட்டுட்டு வந்தீங்க. மணி போ 7:30 ஆயிருச்சு. நீங்க தீரா இசைய கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது தீரா இசை நம்ம கடைக்கு யாருன்னு கேப்போம்.
1: நான் யமுனா தேவி பத்து கேஃப்ல இருந்து பேசுறேன்.
0: என்ன முதல்ல இப்பதான் முடிச்சாங்க ஒருத்தவங்க பத்து கேஃப்ல இருந்து? நீங்க தெரிஞ்ச பையனா?
1: இல்ல இல்ல. ஆமா, நீங்க பாட்டு கடை வச்சிருக்கீங்க, நான் பத்து கேஃப்ல கஞ்சி கடை வச்சிருக்கேன்.
0: எனக்கு வந்து அந்த கத்திரிப்பு கலர்ல ஒண்ணு இருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும்.
1: வாங்க ஒரு நாளைக்கு.
0: சரி, எந்த பக்கம்?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு?
1: தங்கச்சி வந்து காஞ்சனா, நானும் அவங்களும் ஒரே இந்த மாசத்துல பிறந்தோம். 9th July, 9th July நானு, அவங்க 25th July. ஜூலை மலர்கள்.
0: ஜூலை மலர்கள். ரெண்டு ஜூலை மலர்களுக்காக ஜூலை மலர்களை இங்கிருந்து அனுப்புறோம், எடுத்துக்கோங்க.
1: நன்றி தேவிகன்.
0: நன்றி யமுனா.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: நீங்க
3: பேசுங்கள, இது உங்கள் மின்னல் FM.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பாட்டு கடையில உங்க பாசம் மட்டும் போதும். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் தேவிகன்.
2: யா, யாரு இந்த குரலுக்கு சொந்தக்காரர்?
3: தேவி
2: பேசுறேன். தேவி, ஸ்ரீதேவி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். வேலை எல்லாம் முடிஞ்சு ஓய்வு எல்லாம் எடுத்தீங்களா? வீட்டுல இருக்கீங்க, சரி பரவாயில்ல. வீட்டுல நல்ல சாப்பாடு எல்லாம் சமைச்சு குடுக்கறீங்க, அதுவே பெரிய வேலை. இன்னைக்கு என்ன பாடல் தேவிக்கு? தேவிக்காக இந்த பாட்டு ஒண்ணு வருது, கேக்கலாமா?
3: ரொம்ப நன்றி.
2: நன்றி. என் வானிலை கேட்போம்.
4: Just listen.

0: என் வானிலே ஒரே வெண்ணிலா, வெளியில பாருங்க பௌர்ணமி நிலவு அவ்வளோ அழகா இருக்கு. பௌர்ணமி அன்று நம்ம நினைக்கிறத அப்படியே நினைச்சோம் அப்படின்னா நடக்கும் அப்படின்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன், இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், நினைச்சு பாருங்க அது நடந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது உங்களுக்கு நடக்கணும். டைப்பிங்ல இருந்து கோகிலா வந்திருக்காங்க. சரி, நல்லா இருக்கீங்களா கோகிலா? நல்லா இருக்கு. உங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்காங்க.
0: நிறைய மழை பெய்யும் வாங்க உங்க ஊர்ல?
1: ஆமா, இப்ப கூட மழை பெஞ்சிக்கிட்டுதான் இருக்கு.
0: தெரியுமா, எங்க ஊர்லாம் பெய்ய மாட்டேது, தெரியல, ஒருவேளை வெளியில மழையா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா ஒரு வாரம் பெய்யுது, ஒரு வாரம் பெய்ய மாட்டுது. நல்லா இருக்கு. சரி கோகிலாக்கு, என்ன பாடல்?
1: எனக்கு சொல்ல துடிக்குது மனசு பாட்டு வந்து பூவே செம்பூவி. இந்த பாட்டு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு எனக்காகவும் எங்க அண்ணன் திரு ஆனந்த ஜோதிக்காகவும் இருக்கேன்.
0: எவ்வளவு பெரிய மன இறுக்கம் இல்ல மனசு அப்படியே கொஞ்சம் சத்தமா இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா எல்லாம் அமைதி ஆயிரும்.
1: ஆமா, அதுல நிறைய வரிகள் இருக்கு கேக்கிறதுக்கு.
0: வாங்க அந்த பாடலை கேட்கலாம் கோகிலா, உங்க புண்ணியத்துல நாங்க கேக்குறோம்.
1: நன்றி தேவி.
0: நன்றி கோகிலா.

0: கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது, நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா நாள்தோறும் உங்க கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே அவங்க உங்க பக்கமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்தது பாட்டு கடையில நிறைவா யாருன்னு கேட்கலாம்.
1: அனிதா பேசுறேன். ஆனா தேவிகன், ஒரு ரெண்டு மூணு வாரமா என் சன் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு பாட்டு கடையில பாட்டு கேட்கணும்னு.
0: அப்படியா, இருக்காரா கூட?
1: இருக்காரு, முத கூட லைன் கடிச்சு கட் ஆயிருச்சு, ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு.
0: கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
2: என் பேர் சித்தேஸ்வர்.
0: சித்தேஸ்வருக்கு எத்தனை வயசு?
2: 8 வயசு.
0: உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும்?
2: டாம் அண்ட் ஜெரி.
0: டாம் பிடிக்குமா ஜெரி பிடிக்குமா? ஜெரி. எனக்கும் ஜெரி தான் பிடிக்கும். ஹாய் ஃபை. சரி, சித்தேஸ்வருக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
2: தென்மதுரை வைகை நதி.
0: ஓ, தென்மதுரை வைகை நதி பிடிக்குமா அந்த பாட்டு தம்பிக்கு?
2: அண்ணனுக்காக நான் அந்த பாட்டு கேட்க போறேன்.
0: அச்சோ, அண்ணன் சேட்டையா நீங்க சேட்டையா?
2: யாருமே இல்ல.
0: யாருமே இல்ல. சரி, உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: ரொம்பவே பிடிக்கும்.
0: சரி, அண்ணனுக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாட்டு.
2: தேங்க்யூ.
0: நன்றி நன்மை நண்பா.
2: நல்லா இருக்கு.
0: ரொம்ப நன்றி. நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு இதுதான், உங்கள் குரல் தான்.
2: தேங்க்யூ.
0: உங்க குரலும் ரொம்ப கியூட்டா இருக்கியா.
2: தேங்க்யூ.

எஸ்பிபி பி சுசிலா பாடிய அந்த பாடலோடு இன்றைய தீரா இசை பாட்டுக்கடை ஒரு நிறைவுக்கு வருகிறது. அடுத்து வருவது காற்றின் மொழி. இன்றைக்கு உங்களோடு பேச நளினி அச்சுதன் காத்திருக்காங்க. நிறைய பேர் தொடர்ந்து கூப்பிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் புதிய நேயர்களை பாட்டுக்கடையில் அறிமுகம் செய்து வைப்பதில் நாங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கோம். நிச்சயமா நாளைக்கு கூப்பிடுங்க, நாளைய நிகழ்ச்சியில் நீங்க பேசுவீங்க. இன்னைக்கு ரொம்ப நிறைவு, ஏன்னா ராஜேந்திரன் அவருடைய சகோதரி அப்புறம் அவங்களெல்லாம் சேர்த்து வைத்த வேளாங்கண்ணி இவங்க எல்லாரும் பேசியிருந்தாங்க. உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் எப்போதும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தெய்வீகன் தாமரை செல்வன். உடம்பெல்லாம் மனசெல்லாம் பார்த்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன் மணி வீரமோகன். தற்போது நாட்டில் உள்ள 5000 ரோஹிங்யா அகதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள மியான்மர் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தொடக்க கட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது கடினமாக இருந்தாலும் இறுதியில் அது வெற்றி பெற்றது. மலேசியாவுக்கும் மியான்மாருக்கும் இடையிலான கலந்துரையாடலும் நல்லுறவும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று பிரதமர் கூறினார். மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம்மின் 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புடைய வியூக சொத்துக்களை கொள்முதல் செய்யும் பணி தற்போது பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்காப்பு அமைச்சர் தெரிவித்தது. 2026 வரவு செலவு திட்டம், 13வது மலேசிய திட்டம் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் தற்காப்புத்துறை தயார் நிலையை வலுப்படுத்துவது இதன் நோக்கம் என மின்டெஃப் அறிக்கையில் கூறியது. தீபகற்ப மலேசியாவின் சில மாநிலங்களில், குறிப்பாக ஜொஹோர், நக்ரிசிம்பிலான், திரங்கானு, பஹாங் ஆகியவற்றிலும், கொலலம்பூர், புத்ராஜயா கூட்டரசு பிரதேசத்தின் சில வட்டாரங்களிலும் இன்றிரவு 9 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலைத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சபா சரவாக்கின் சில வட்டாரங்களிலும் இதே நிலை ஏற்படும் என அது கூறியது. ஈராக் மீது அமெரிக்க, சவுதி அரேபிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நாடுகளின் அச்சையல் மேற்காசியாவில் போர் பரவல் இடரை அதிகரிக்க செய்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐநா மற்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறும் வகையில் உள்ளதையும் அது சுட்டிக்காட்டியது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அந்நாட்டில் 429 புலிகள் உள்ளதாக தேசிய வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2022 அந்த ஹிமாலய நாட்டில் 355 புலிகள் இருந்ததாகவும், இந்த எண்ணிக்கை உயர்வு ஊக்கமளிக்கும் விவகாரமாக உள்ளதாகவும் அத்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. 2026-2027 பருவத்தில் சபா எஃப்சி நகை நிறுவனம் ஒன்றிடமிருந்து 4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஆதரவை பெற்றுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கும் லீக்கில் சபா எஃப்சி அணியை வலுப்படுத்தவும் அடைவு நிலையை மேம்படுத்தவும் அந்த தொகை முறையாக பயன்படுத்தப்படும் என அதன் தலைவர் டாத்தோ அலி ஜூஸ் சிப்பில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

எல்லோருக்கும் வணக்கம். காற்றின் மொழி இனிதி தொடங்கியாச்சு. திரா இசையில் தொடங்கிய உங்களுடைய பயணம் இன்னும் நீங்க வேலை முடிஞ்சு வீடு போய் சேரல அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது. பரவாயில்லைங்க, அவசரம் ஏதும் இல்லை. உங்க பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பயணத்தில் எப்போதுமே நாங்கள் உங்க கூடவே இருக்கோம், எங்களை தொடர்ந்து இருக்கும். உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்கள் பேச போறோம். 10:00 டிக்டாக் நேரலையில் உங்களோடு இணைந்திருக்க போறோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக வழங்குறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.

சலீம் சுலைமான் இசையில் சித் ஸ்ரீராம் குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். தெலுங்கு பாடல்களை நாங்கள் இங்கிருந்து வாரி வாரி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் தெலுங்கு பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இன்று ஜூலை திங்கள் 29 நாள்.

எல்லாத்தையும் செய்து சாதிக்க நமக்கு நிச்சயம் நிறைய நேரம் இருக்கு. அதுக்காக நாளைய நாள் வரைக்கும் காத்திருக்காதீங்க. இன்றைக்கு முதல் தொடக்கம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஒரு காலடி எடுத்து வைங்க. எல்லாமே சரியா நடக்குங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: பிரியா, இந்த உணர்வுக்கும் காரத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். நீங்க எப்படி
4: இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகினாலும் போயிட்டு அயம் கொப்புதான்
3: என்ன சொல்றீங்க?
4: கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகினாலும் அதை ஏட்ட போயிட்டு சாப்பிடுவேன்.
5: இதை சாப்பிட்டு உடனே உங்க மனசு நல்லா ஆயிருதா?
4: ஆமா, அந்த உரத்து சாப்பிடறப்ப அந்த பூஸ்ட் வாய் வச்சு அப்படி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படி காணப்படுது.
6: நான் சம்டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்ப டயட்ல இருக்கணும் அப்படின்னு இருப்பேன். ஓட்ஸ் மட்டும் கட்டுப்படியா சாப்பிடுவேன், என்னால தூங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன், கீழே வந்து இறங்கி ஒரு சில்லி சாஸ் எடுத்து வாயில வச்சு.
5: புரியல, எதுக்காக நீங்க சில்லி சாஸ் சாப்பிட்டு படுக்கிறீங்க?
6: அது ஒரு டீஸ்பூன், அது என்ன அந்த காரம் எனக்கு வேணும். அந்த காரம் இல்லாட்டி என்னோட டே கம்ப்ளீட்டா இல்ல.
3: குணேஸ்வரி, உங்க உணர்வோடு காரம் கலந்திருக்கா?
7: கண்டிப்பா கலந்திருக்கு. எல்லாம் வந்துட்டு காரம் சாப்பிடணும், அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா பேசுறதுக்குரியும் ஒரு மாதிரி ஹார்ட்டா இருப்ப. என் பசங்க ஏதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்க என்னையா அப்படின்னு கேக்குறது பதில என்ன கடுப்புல கேக்குறது. காரம் சாப்பிட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாவே வர மாதிரி இருக்கும்.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

கார்த்திக் குரல்ல அந்த பாடலை நாங்க உங்களுக்காக கொடுத்திருந்தோம். சரி, தெலுங்கு பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே தெலுங்கு திரையுலகம் சார்ந்த தகவல்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இயக்குனர் ஹனு ராகவ புடி இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் ஃபௌசி 1940களின் அந்த இந்திய சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற கதை, அதை சார்ந்துதான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. போர்க்களத்தில் பணியாற்றும் ஒரு வீரனின் வாழ்க்கை, தியாகம், தேசப்பற்று மற்றும் காதலை மையமாக கொண்ட வரலாற்று பின்னணியுடன் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பிரபாஸ், இமான்வி இஸ்மாயில், அனுபம் கேர், மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் ஜெயபிரதா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை விஷால் சந்திரசேகர். தற்போதைய தகவலின்படி டிசம்பர் 3 இந்த திரைப்படம் வெளிவரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வெளியீட்டு தேதி மாற்றப்பட வாய்ப்புகளும் உள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக தொடர்ந்து இணைந்திருந்து இந்த தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ள மறக்காதீங்க.

0: அம்மா டானி உங்களுக்காக.
1: இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த வாய்ப்பு அக்ரோ ஐசினார் மூலம் வணிக விரிவாக்கத்துக்கு உதவி, 100,000 ரிங்கிட் வரையிலான வணிக கடன் உதவி. மேல் விவரங்களுக்கு www.agrobank.com.my.
0: மடானி உங்களுக்காக.

சோனு நிகாம், ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல் அது. தெலுங்கு பாடல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் சார்ந்தும் சில தகவல்கள் நம்ம கைவசம் இருக்கு. கிராம மக்களின் நம்பிக்கை, தியாகம் மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்டு மச்சாலா நாகராஜ் இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் மரேமா, இதில் வந்து மாதவ் பூபதி ராஜு, தீபா பாலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இசை பிரசாந்த், ஆர் விஹாரி. செப்டம்பர் 10 தேதி இந்த மரேமா அப்படிங்கிற இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து கார்த்திக், கருண்யா, ஹரிணி, மாலதி கொண்டு வரும் பாடல்

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். ஒவ்வொரு எண்ணுக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு. நீங்க அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க வந்து நீங்க உங்களுக்கு எந்த எண் பிடிக்குமோ, பத்துக்குள் ஒன்று, உங்களுக்கு எந்த எண் பிடிக்குமோ அந்த எண்ணை வந்து நீங்க பதிவு செய்யணும். அந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கும் பாடல் எதுவோ அந்த பாடலை நாங்க உங்களுக்காக வழங்க காத்திருக்கோங்க. மறந்துடாதீங்க, 20 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நாம சந்திக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: நாட்டில் உள்ள 5000 ரோஹிங்யாக்களை திரும்ப பெற மியான்மர் ஒப்புதல். டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தகவல். தபோங் ஹஜி வாரியத்தின் இழப்பிற்கு பொறுப்பானவர் நீதியின் முன் நிறுத்தப்படுவர், பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் தாய்லாந்தும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தற்போது நாட்டில் உள்ள 5000 ரோஹிங்யா அகதிகளை திரும்ப பெற்றுக் கொள்ள மியான்மர் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தொடக்க கட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது கடினமாக இருந்தாலும் இறுதியில் அது வெற்றி பெற்றது. மலேசியாவுக்கும் மியான்மாருக்கும் இடையிலான கலந்துரையாடலும் நல்லுறவும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று பிரதமர் கூறினார். நகரசபிலான் ஜலுபோ சென்னா சட்டமன்றத்தில் பிரதமருடனான தேநீர் அருந்தும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில் தபோங் ஹஜி விவகாரம் குறித்து பேசிய பிரதமர், அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கையின் அடிப்படையில் அவ்வாரியத்தின் இழப்பிற்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என உறுதியளித்தார். மோசடிகள், அதிகார முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் முழுமையான விசாரணைகளை சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பினர் மேற்கொள்வர் என்றும் பிரதமர் கூறினார். இதனிடையே தபோங் ஹஜி வாரியம் வைப்பு தொகை செலுத்தியோர் நலன், ஷரியாவை பின்பற்றுதல், நீடித்த நடவடிக்கை ஆகியவற்றை பாதுகாக்கும் பொருட்டு RCI அறிக்கையில் மேம்படுத்தப்பட்ட பரிந்துரைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. RCI-யின் அறிக்கை தபோங் ஹஜி போன்ற நிறுவனங்களின் நிலையை வலுப்படுத்துவதற்கான மதிப்புமிக்க வாய்ப்பாக பார்க்கப்படுவதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் கூறினார். தபோங் ஹஜி சீரமைப்புகளுடன் தொடர்ந்து வலுவான நிதி அடைவு நிலையை பதிவு செய்து வருகிறது. சவுதி அரேபிய அரசாங்கத்திடமிருந்து லபாய்டோம் விருதை பெற்றதை தொடர்ந்து உலகின் சிறந்த ஹஜ் நிர்வாகம் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசியாவும் தாய்லாந்தும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த கடப்பாட்டை தெரிவித்துள்ளன. வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் வளப்பத்தையும் நிலைநிறுத்த அந்த கடப்பாடு அவசியமாவதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூருடீன் கூறினார். இன்று சுபாங் வான் தளத்தில் தாய்லாந்து தற்காப்பு அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் போன் தும் ஜாரோவேனை சந்தித்த அவர் தென் தாய்லாந்து நடப்பு நிலவரம் குறித்து கலந்துரையாடினர். இவ்வேளை தற்காப்பு துறையில் மலேசியாவும் தாய்லாந்தும் நீண்ட காலம் அணுக்க உறவுகளை கொண்டுள்ளதையும் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் சுட்டிக்காட்டினார். மலேசிய ஆயுதப்படை ATMன் 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புடைய வியூக சொத்துக்களை கொள்முதல் செய்யும் பணி தற்போது பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்காப்பு அமைச்சர் தெரிவித்தது. 2026 வரவு செலவு திட்டம், 13வது மலேசிய திட்டம் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் தற்காப்பு துறையின் தயார் நிலையை வலுப்படுத்துவது இதன் நோக்கம் என அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசிய தரைப்படை TDM, அரச மலேசிய கடற்படை TLDM, அரச மலேசிய வான்படை TUDM ஆகிய மூப்படைகளும் இந்த கொள்முதலில் ஈடுபட்டுள்ளன. மேலும் நுட்ப மதிப்பீடு, ஒப்பந்த புள்ளி, டெண்டர் ஆவணங்களை தயாரித்தல், கொள்முதல் செயல்முறை உட்பட பல்வேறு கட்டங்களில் இந்த திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாளை தொடங்கி August 5 வரை RON 97 உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 டீசலின் சில்லறை விலை 20 சென் அதிகரிக்கப்படுகிறது. 95 லிட்டருக்கு 3.82 ரிங்கிட் விற்கப்படும் டீசல் லிட்டருக்கு 4.62 ரிங்கிட் விற்கப்படும் RON 97 லிட்டருக்கு 4.40 ரிங்கிட் ஆக இருக்கும். பூடி மடானி RON 95 கீழ் அதன் விலை தொடர்ந்து 1.99 ரிங்கிட் விற்கப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணித்தாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பீர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இந்தோனேசியாவும் கம்போடியாவும் இயங்கலை மோசடிகளை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. நோம்பெனில் கம்போடிய மூத்த அமைச்சர் சாய் சின் ஒழித்துக்கும் இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் துணை அமைச்சர் அரிஃப் ஹவாஸ் ஒக்ரி சினோவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இவ்விவகாரம் பேசப்பட்டது. உலகளாவிய பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ள இயங்கலை மோசடிகளை களைய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க உள்ளதாக அவ்விருவரும் தெரிவித்தனர். இவ்வேளை செப்டம்பர் 23-24 நாள்களில் நோம்பெனில் பன்னாட்டு மோசடி தடுப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா டிசம்பர் வாக்கில் தாயகம் திரும்ப உள்ளதாக கூறியுள்ளார். AFP செய்தி நிறுவனத்திற்கு அனுப்பிய மின்னஞ்சலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வங்காளதேசம் திரும்புவதால் தாம் கைது செய்யப்படக்கூடும், சிறைக்கு அனுப்பக்கூடும். இருப்பினும் தம் மக்களை காண நிச்சயம் வங்காளதேசம் செல்ல உள்ளதாக ஹசீனா உறுதியாக கூறியுள்ளார். ஈராக் மீது அமெரிக்க சவுதி அரேபிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நாடுகளின் அச்செயல் மேற்காசியாவில் போர் பரவல் இடரை அதிகரிக்க செய்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐநா மற்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறும் வகையில் உள்ளதையும் அது சுட்டிக்காட்டியது. இவ்வேளை அந்த தாக்குதலில் ஈராக் துணை ராணுவத்தைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் 10 பேர் கொல்லப்பட்டனர். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வளங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நினேவே மாநிலத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் சிலர் காயமடைந்தனர். வாகன தயாரிப்பு நிறுவனம் BMW 2027 வாக்கில் ஜெர்மனியில் 8,000 பணியாளர்களை நீக்கவுள்ளது. நிறுவனத்தின் செயலாக்க பிரிவுடனான 6 வார கலந்தாலோசனைக்கு பின் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நிறுவனம் சுமார் 85,000 நிரந்தர பணியாளர்களை கொண்டுள்ளது. மின் வாகன அழிப்பானை குறைந்துள்ளதும் சீனா போன்ற நாடுகளுடனான கடும் போட்டியை தொடர்ந்தும் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக BMW அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அந்நாட்டில் 429 புலிகள் உள்ளதாக தேசிய வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2022 அந்த ஹிமாலய நாட்டில் 355 புலிகள் இருந்ததாகவும் இந்த எண்ணிக்கை உயர்வு ஊக்கமளிக்கும் விவகாரமாக உள்ளதாகவும் அத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வேளை அவ்விலங்கினை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் 3,600 மேற்பட்ட மறைக்காணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோத வேட்டையாடலை தடுக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கால்பந்து 2026-2027 பருவத்தில் சபா FC நகை நிறுவனம் ஒன்றிடமிருந்து 4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஆதரவை பெற்றுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கும் லீக்கில் சபா FC அணியை வலுப்படுத்தவும் அடைவு நிலையை மேம்படுத்தவும் அந்த தொகை முறையாக பயன்படுத்தப்படும் என அதன் தலைவர் டத்து அலி ஜூசிபில் கூறினார். குறிப்பாக பயிற்சி திட்டங்களுக்கு அதிக செலவிடப்படும் என்றார் அவர். கடந்த பருவத்தில் FA கிண இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய அவனி ஜோஹரு டாருல் சிம் JDTயிடம் விழுந்தது. நிறைவாக 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து செப்டம்பரில் இந்தோனேசியாவில் நடைபெறும் அப்போட்டியில் ஹரிமா மலாயா கடும் சவாலை எதிர்கொள்ளவிருக்கிறது. ஏ குழுவில் முதல் டிவிஷனில் தேசிய அணி உபசரணை நாடு இந்தியா சிங்கப்பூர் ஆகியவற்றுடன் கணம் காணவுள்ளது. ஒவ்வொரு அணியும் உலகத்தர வரிசைக்கான புள்ளியை பெற இப்போட்டி வாய்ப்பை வழங்குகிறது. ஃபீஃபா விதிகளின்படி அரையிறுதி ஆட்டம் இடம்பெறாது. குழு நிலையில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணியும் இறுதிச் சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெறும். வெற்றியாளருக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும். நாட்டில் உள்ள 5,000 ரோஹிங்யாக்களை திரும்ப பெற மியான்மர் ஒப்புதல். தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல். தபுங் ஹஜ் வாரியத்தின் இழப்பிற்கு பொறுப்பானவர் நீதியின் முன் நிறுத்தப்படுவர், பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் தாய்லாந்தும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1960 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசு சயாம் எல்லை பகுதியில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை பெருமளவில் ஒழிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் துணை பிரதமர் துன் அப்துல் ரசாக் கையொப்பமிட்டார். 1960 ஆகஸ்ட் முதலாம் நாள் நடைமுறைக்கு வந்த இந்த அறிவிப்பு பெர்லிஸ் கடா மாநிலங்களின் கிழக்கு பகுதிகள், பேரா மாநிலத்தின் உலு பேரா மாவட்டம், கிளாந்தான் உலு பராட் மாவட்டம் ஆகிய எல்லை பகுதிகளை மையமாக கொண்டிருந்தது. இந்த நடவடிக்கை 1960 உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்துக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டது. இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னர் சில பாதுகாப்பு விதிகள் செயல்படுத்தப்பட்டன. எல்லை பகுதிகளில் முன்வேலி அமைத்தல், புதர்களை அகற்றுதல், பாதுகாப்பு பகுதிகளில் உணவு பொருள் உள்ளிட்ட இன்றியமையாத பொருள்களின் நகர்வை கட்டுப்படுத்துதல், ரப்பர் கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு மாலை 6:30 முதல் காலை 6:30 வரை அனுமதியின்றி ரப்பரை எடுத்து செல்ல தடை விதித்தல், மேலும் சிவப்பு நிற 5 நட்சத்திரம், சுத்தியல் சின்னம் போன்ற கம்யூனிஸ்ட் குறியீடுகளை பயன்படுத்துவதையும் அரசாங்கம் தடை செய்தது. குறிப்பிட்ட சில இதழ்களும் வெளியீடுகளும் தடை செய்யப்பட்டன.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்ஸத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, சுவனமலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உம்மஹாத்துல் மோமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் வரிசையில் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்பான நேயர்களே, அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்முல் மசாக்கின் என்ற சிறப்பு பெயரும் அவர்களுக்கு உண்டு. இவர்களின் தந்தையார் பெயர் ஹுசைமா, தாயார் பெயர் ஹிந்த் பின் அவுஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்த மனைவிமார்களில் இவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் வழங்கப்படுவதற்கு 14 வருடங்களுக்கு முன்பு கிபி 595 பிறந்தவர்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் திருமணம் உபைத் பின் ஹாரித் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடன்

ஷஹீதானார்கள். அதைத் தொடர்ந்து காத்திருப்பு காலத்திற்கு பின்பு அன்னை அவர்களுக்கு அப்துல்லா பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதன் பின்பு அன்னை அவர்களை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ஏவலின்படி திருமணம் செய்து கொண்டார்கள். நபி அவர்கள் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டு அதன் பின்பு கொடுத்த விருந்துதான் நபி அவர்களின் வலிமா விருந்துகளிலேயே மிகவும் பெரிய விருந்தாக கூறப்படுகின்றது. அவ்விருந்தில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் அன்றைய நாளில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. அவர்களில் முக்கால்வாசிக்கும் மேலானோர் ஏழைகளும் மிஸ்கின்களுமாகவே இருந்தார்கள். இறைச்சியை பிரதான உணவாக கொண்ட சமூகத்தில் நபி அவர்கள் அளித்த வலிமா விருந்துகளிலே மிகப்பெரிய விருந்து ஒரே ஒரு ஆடு அறுத்ததுதான் என்றால், அதன் மூலமாக அவர்கள் அளித்த விருந்தின் எளிமையை நமக்கு புலப்படுத்துகின்றது. 300 பேர் கலந்து கொண்டாலும் அதற்காக செலவு செய்யப்பட்டது ஒரே ஒரு ஆடுதான். எவ்வளவு சிக்கனமான ஒரு திருமண விருந்து என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்டு இறைச்சியில் 300 பேர் வயிறு நிரம்பியது நபித்துவத்தை மெய்ப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இது இறைவன் நபி அவர்களுக்கு கொடுத்த அற்புதமாகும். திருமண விருந்தில் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் உண்ணும் போதும் பருகும் போதும் கூட அளவீட்டை குறித்த இஸ்லாம் மார்க்கத்தில் திருமண விருந்தில் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வது இன்னும் அல்லாஹுவின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். தேவையில்லாத அனாவசியமான அனாச்சாரமான செயல்களை திருமண விருந்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் திருமணம் என்பதே நாம் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி ஒரு தலைமுறையை நாம் அமைத்துக் கொடுப்பதாகும். அவ்விருந்தில் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகும் செயல்களாக மற்ற விஷயங்களை தவிர்த்தல் வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அந்நாளில் தேவையில்லாத அனாச்சாரமான செயல்களின் மூலமாக பகிரங்கப்படுத்தி செய்வது அவர்களின் வாழ்க்கையின் தொடக்கத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றது. அல்லாஹுவின் துவாவோடு ஆரம்பிக்கப்படும் திருமணங்கள் முடிவில் இளைஞர்களின் ஆசையினாலும் வலைதளங்களின் தாக்கத்தினாலும் இன்றைய மணமக்கள் ஆடல் பாடலோடு ஆரம்பிக்கின்றார்கள். இது போன்ற திருமணங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை தவிர்த்து நாம் திருமண விருந்தை அழகாகவும் ஏழைகளும் மிஸ்கின்களும் கலந்து கொள்ளக்கூடிய சிறந்த விருந்தாகவும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நமது திருமண விருந்துகளை பொருந்திக் கொள்வானாக என்பதாக துவா செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்தின் போது அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்காக ஒட்டகமும் அறுக்கப்படவில்லை, ஆடும் அறுக்கப்படவில்லை. சாத் அவர்கள் ஒரு கோப்பை உணவு அல்லது பால் அனுப்பினார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வலிமா விருந்தை பற்றி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆண் மகன் மணப்பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையில் பெண்ணிடமிருந்து எதையும் பெறக்கூடாது என்பதும் அடங்கியுள்ளது. அதே போன்று திருமண விருந்தை ஆண் தான் வழங்க வேண்டும் என்றும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆனால் இன்று திருமண விருந்திற்காக பல ஆயிரங்கள் செலவு செய்து மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் பல ஆயிரங்கள் விரயமாக செலவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் இந்த விருந்துகளில் மக்களின் திருப்தி கிடைக்குமா? உப்பில்லை, காரமில்லை, தன் பகட்டிற்காக திருமணம் செய்கின்றான் என்பதாக குறை கூறுபவர்கள் எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். மக்கள் திருப்தி என்பது சாத்தியப்படாத ஒன்று. எனவே அல்லாஹுவின் திருப்தியை நாடி திருமணத்தின் விருந்து முதல் அனைத்து செலவையும் குறைத்து எளிமையாக்குவதுதான் அறிவுடையோர் செய்யும் செயலாகும். திருமண செலவு என்பது ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதன் செலவினங்களுக்கு பயந்து பல திருமணங்கள் தள்ளி போடப்படுகின்றன. தேவையற்ற இந்த தாமதத்தால் சமூகத்தில் பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடுகள் உருவாகி விடுகின்றன. அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், மக்களுக்கு அஞ்சுகின்றீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே தகுதியானவன் என்பதாக அல் குர்ஆனில் அத்தியாயம் 9:13 அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக திருமணத்தை எளிமையான முறையில் சுன்னத்தான முறையில் நடத்த வேண்டும்.
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வலிமா மிகவும் சாதாரணமான முறையில் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய வலிமா விருந்து என்பது ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்யும் போது

0: ரொட்டி இறைச்சியுமாக விருந்து வைத்ததுதான் என்று ஷாஃபி மதுஹபின் சட்ட நூலில் கூறப்பட்டுள்ளது. எந்த உணவை வலிமா விருந்தாக கொடுத்தாலும் சுன்னத் நிறைவேறிவிடும், அது குடிபானமாக இருந்தாலும் சரியே என்பதாக அந்நூலில் கூறப்பட்டுள்ளது. அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்திற்கு பின்பு அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆகியோர்களின் இல்லத்திற்கு அருகே அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக அன்னை அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தவரில் ஒருவராக மலர்ந்தார்கள். ஒருமுறை அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம், யா ரசூலுல்லா, மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு அதிக வலியும் மன குழப்பமும் மன பிறழ்வுமாக இருக்கின்றதே என்று கேட்டபோது, ஒரு பெண் ஹைலுடைய நிலையில், அதாவது மாதவிடாய் நேரத்தில் இருக்கும்போது தனக்கு ஏற்படும் மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அல்லாஹு அக்பர் லா ஷரீக லஹ் பிஹி அஹடா என்பதாக ஓதிக்கொள்ளட்டும். இதை மாதவிடாய் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 7 முறைக்கு மேல் ஓதிக்கொள்ளலாம் என்பதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் பொருள், அல்லாஹ் மிக பெரியவன், அவனுக்கு யாதொரு வஸ்துவையும் நான் இணை வைக்க மாட்டேன் என்பதாகும். மாதவிடாய் நேரங்களில் இது போன்ற ஜிக்ருகள் ஓதிக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் அல் குரானின் வசனங்களை ஓதக்கூடாது தவிர மற்ற திக்ர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற தஸ்பியாத்துகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ர்களை அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கலாம். இது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். மேலும் மனமும் உடலும் அமைதி பெறும். அன்னை அவர்கள் நமக்கு அறிவித்து தந்த அந்த திக்ர் மூலமாக உடலும் மனமும் அமைதி பெறும் என்பதாக அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, நம்முடைய அந்த மாதவிடாய் நேரங்களில் நம்முடைய காலங்களை வீணாக வலைதளங்களிலும் பொழுதுபோக்கு அம்சங்களிலுமே கழித்து விடாமல் திக்ர்களை செய்து கொள்ளலாம். குர்ஆன் வசனத்தை ஓதுவதற்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. குர்ஆன் வசனத்தை மட்டுமே ஓத அனுமதி இல்லை என்றாலும் கூட திக்ர்கள் அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு உடலும் மனமும் அமைதி பெறும். அதை தவிர்த்து வலைதளங்களிலும் வீணான சிந்தனைகளிலும் நம்முடைய கவனத்தை செலுத்தி வலைதளங்களின் மூலமாக நம்மை நாம் பகிரங்கப்படுத்திக் கொள்ளாமல் அல்லாஹுவின் சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மாதவிடாய் நேரத்தில் எவ்வாறு திக்ர்களில் ஈடுபட்டார்களோ அதை போல நாமும் நம்முடைய நேரங்களை திக்ர் செய்வதிலே கழிக்க வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத காரியங்களில் கழித்தல் கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் கூறுகின்றான், நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போல் அல்ல என்பதாக. இந்த வசனத்திற்கு இலக்கணமாக பிறருக்கு கொடுத்து உதவி வாழ்ந்தார்கள் அன்னை அவர்கள். ஏன், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அன்னை அவர்களை ஏழைகளின் தாய் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். பசியுடன் அல்லது தேவையுடையவர்களாக யாரை காணவும் அன்னை அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னும் ஏழைகளுக்கு இறங்கும் இவர்களது தயாளு குணத்தை அன்றைய கவிஞர்கள் கூட சிலாகித்து தனது பாடல்களில் உம்முல் மசாக்கின் என்று பாடினார்கள். இந்த தயாளு குணத்தின் காரணமாகவே அன்னை அவர்கள் உம்மஹாத்துல் மோமினீன் என்ற அந்தஸ்தை பெற்றார்கள். அன்னை அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொள்வதற்கு முன்பாகவே ஆயிஷா மற்றும் ஹப்ஷா ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரை இழந்து கைம்பெண்ணாக வாழ்ந்த பின்பு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொண்டதன் காரணமாக அன்னை அவர்களின் மீது ஆயிஷா மற்றும் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அதிக பாசமும் நேசமும் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் முதல் கணவரை இழந்த துக்கத்தில் இருந்த அவர்களுக்கு இருவரின் துணையும் ஒத்துழைப்பும் ஆறுதலை தந்தது. இன்னும் அன்னை அவர்களிடம் காணப்பட்ட இந்த அருங்குணமான ஏழைகளுக்கு இறங்கும் தன்மை அவர்களது கவலையை போக்கும் மருந்தாகவும் அமைந்துவிட்டது. பிறரது துன்பத்தை கண்டு இறங்குவதன் மூலமாக தனது துன்பத்தை மறந்தார்கள் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்ததன் பின் வெறும் 8 மாதங்களே அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். அவர்கள் மரணம் அடைந்த பொழுது அவர்களுக்கு வெறும் 30 வயதுதான் ஆகியிருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் இருக்கும் போதே அவர்களை விட்டு பிரிந்த மனைவிமார்களில் இவரும் ஒருவர். முதலாம் அவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்தவர் அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மக்காவில் அடக்கம் செய்தார்கள். அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்தார்கள். மூமின்களின் தாயார்களில் முதலாவதாக ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டவர் அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மேலும் முதல் முதலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்த போது ஷரியத் சட்டங்கள் அப்போது இல்லை. எனவே ஜனாசா தொழுகை நடைபெறவில்லை. ஆனால் அதன் பின்பு மதீனாவில் அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்த போது ஜனாசா தொழுகை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை நிறைவேற்றி அன்னை அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்தார்கள். அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்பு அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரிகளில் ஒருவரான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டதாக வரலாறு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் முதல் முதலாக அன்னை ஹதீஜா அவர்களை இழந்தார்கள். அதன் பின்பு அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். நல்லது நேயர்களே, அன்னை ஸைனப் பின்தி உசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அல்லாஹ் கருணை மலையை பொழிவானாக. அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹுவும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் நமக்கும் நேரான வழியை தௌஃபிக் செய்வானாக என்பதாக துவா செய்து நிறைவு செய்கின்றேன். வரும் வாரங்களில் நாம் சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சுவனத்து மலர்களான சஹாபா பெண்மணிகளின் வாழ்க்கை வரலாற்றை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

நாட்டின் மொழி நம்மை இணைத்து வைத்திருக்கின்றதே. சரிங்க, இந்த நேரத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு ஹிந்தி பாடலை கேட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? மனசு சொல்லுது இந்த ஒரு பாடலை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொஹப்பத்தின் திரையிலிருந்து பாடல் வருது உங்களுக்காக.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கிக்க சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் சந்திக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். 10 எண்களுக்குள்ள உங்களுக்கு எந்த எண் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து நாக்கு பெறல இது பாருங்க, நீங்க வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்காக கொடுக்க தயாரா காத்திருக்கோம். 10 பாடல்கள் அப்படியே தங்கம் மாதிரி உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம், தேர்ந்து எடுத்து வச்சிருக்கோம். சரி, தொடர்ந்து ஒரு உள்ளூர் பாடல் ரகு குரலில் கேட்கலாம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சப்பாங் பந்தய தடத்தில் அக்டோபரில் திட்டமிடப்பட்டுள்ள பஹ்ரைன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி பந்தயம் மலேசியாவுக்கு பொருளாதார ரீதியில் அதிக நன்மைகளை கொண்டுவரும். குறிப்பாக உள்ளூர் மக்கள் சிறு வணிகர்களின் பொருளாதாரத்திற்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அந்த உலக தரத்திலான பந்தயம் மூலம் பெருநிறுவனங்கள், ஹோட்டல்கள், பெரிய உணவகங்கள் மட்டும் பயன்பெறுவதை அரசாங்கம் குறிக்கோளாக கொள்ளவில்லை என்றார் அவர். இவ்வாண்டு ஜூன் வரை மை ஃபியூச்சர் ஜாப் தளத்தில் நுட்ப தொழில் கல்வி டிவெட் தொடர்பான 343,836 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. திறன் ஆள்பல தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதை இது காட்டுவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். மேலும் டிவெட் வேலை சந்தையில் தொடர்ந்து அங்கீகாரத்தை பெற்று வருவதையும் நிரூபித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மை ஃபியூச்சர் ஜாப் தளத்தில் டிவெட் தொடர்பான பணிகளுக்கு சராசரியாக 3,658 ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படுகிறது. அமெரிக்கா நியூயார்க்கில் லீஹோ ஹேர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 6வது நபர் உயிரிழந்தார். அந்நோய் தொடர்பில் 90 சம்பவங்கள் சமூக அளவில் அடையாளம் காணப்பட்டதாக நியூயார்க் ஆணையர் அலிஸ்த மார்ட்டின் தெரிவித்தார். 65 பேர் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெறுகின்றனர். ஜூலை 17 முதல் எவருக்கும் அந்நோய் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுகாதார அமைச்சு கூறியது. ஸ்பெயின் மேட்ரிட்டிற்கு மேற்கே அவிலா வட்டாரத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 12 நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் இல்லம் திரும்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் தெரிவித்ததாக உள்துறை அமைச்சு கூறியது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. ஆடவர் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவில் முதல் தகுதி சுற்றில் நாட்டின் அர்வின் ஷவுன் சிங் ஷஹால் முதலாவதாக வந்தார். அவர் 1:51 வினாடிகளை பதிவு செய்தார். 2 இடத்தையும் மலேசியரான லிம் இன் சியூன் பிடித்தார். இவ்வேளை ஆடவர் 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவின் முதல் தகுதி சுற்றில் தேசிய விளையாட்டாளர் கியூ ஹோ யான் முதல் இடத்தை பிடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். எஸ்ட்ரோவிலும் 873 எண்களில் நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்போ வந்து டிக்டாக் நேரலையில் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்யறீங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக வழங்க போறோம். இன்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க. 10:01 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

அவற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம வந்து டிக்டாக் நேரலையிலும் இணைந்திருக்கோம். அங்க வந்து சொல்லியிருந்தோம் எந்த எண் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது நிறைய நேயர்கள் 3-7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3-7 அப்படின்னு கேட்டபோது 3 எண்ணுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆக 3 எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போறோம். ஹரிஹரன் சுஜாதா குரல்ல வருது. முதலையும் நம்ம ஹரிஹரன் பாடல தான் கேட்டிருந்தோம். அடுத்து 7 எண்ணுக்கான பாடல் அபி ஜோஷ் புர்கர் பூர்ணிமா சதீஷ் குரல்ல வருது. ஆக 2 பாடலையும் கேட்டலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

என்ன ராகம்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கு இந்த 10 எண்ணுக்கு பின்னால் இருக்கும் பாடல்களில் இந்த ஒரு பாடல் ஒரு பாடலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருந்தோம். டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்ட போது நிறைய நேர்கள் வந்து பதிவு செய்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் டிக்டாக் பக்கமாக வரல அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் வாங்க, வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த எண் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சிலர் இந்த நேரத்தில் கூட இந்த நேரத்தில் இரவு 10:23 ஆக போகுது நேரம், இந்த நேரத்தில் இரவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம். சிலர் வந்து 8 மணிக்கெல்லாம் முடியாதுங்க, நான் 8 மணிக்கு சாப்பிட்ற ஆளே இல்லை, 10 மணிக்கு பிறகு தான் நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, சாப்பிடுங்க, ஆனால் உணவு விரயம் செய்யாதீங்க. ரொம்ப தாமதமாக சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகிறது கூட உடம்புக்கு சரியாக இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது, அதனால தான் இவ்வளோ விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எந்த எண் வேணும்னு நம்ம கேட்டிருந்தோம்ல டிக்டாக் நேரலையில், நீங்கள் இன்னும் வரலன்னு சொன்னால் வந்துருங்க. அங்கே வந்து 8 எண்ணுக்கான பதிவுகள் அதிகமாக இருந்தது. ஆக 8 எண்ணுக்கான பாடலை முதல்ல நம்ம கேட்போம். 8 எண்ணுக்கான பாடலுக்கு பிறகு 4 எண்ணுக்கான பாடலும் வருது. 4 எண்ணுக்கான பாடல் ஒரு உள்ள ஒரு பாடல் ஆக தொடர்ந்து எங்களோட இணையும் திருங்கள், வந்து சேருங்க.

காற்றின் மொழியோடு இணைந்திருக்கும் நேயர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் நீங்கள் பயணத்தில் கூட இருக்கலாம், சாலையில் பயணத்தில் இருக்கும் உங்கள் பயணம் பாதுகாப்பானதாக இருக்கட்டும், பார்த்து பத்திரமா வாகனத்தை செலுத்துங்க. எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அந்த போகக்கூடிய அந்த இடத்துக்கு தாமதமாக போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பாதுகாப்பாக போய் சேரணும், அது ரொம்ப முக்கியங்க. சாலை விதிமுறைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம நிச்சயமாக கடைபிடித்து நடக்கணும். முன்னாடி வந்து போலீஸ்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்போதான் வந்து இந்த வாகனத்தில் இருந்து இந்த பெல்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அணியணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து நம்முடைய பாதுகாப்புக்காக, அவங்களுக்காக கிடையாது, உருவாக்கி வச்சாச்சு ஆனால் நம்முடைய பாதுகாப்புக்காக. ஆக அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க மறக்காதீங்க. சரி, தொடர்ந்து பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல்ல நம்ம கேட்டிருந்த பாடல் வந்து நீ பார்த்திடல் அழகு, வந்து நான்காம் இன்னுக்கான பாடல். அடுத்து என்ன எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நேர்கள் பலரும் 6-5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6-5 அப்படின்னு கேட்டபோது 6 எண்ணுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆக 6 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போகிறோம் கார்த்திக் சின்மாயி குரலில். அதனைத் தொடர்ந்து 5 எண்ணுக்கான பாடல் யார் பாட போகிறாங்க, யார் குரலில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ரகவேந்திரா ஹரிணி குரலில் வரப்போகுது. ஆக 2 பாடல்களுமே நிச்சயமா, இந்த 2 பாடல்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நாம ஒலிபரப்பி கொண்டிருக்கும் எல்லா பாடல்களும் நிச்சயம் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப பிடித்தமான பாடல்களாகத்தான் இருக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காற்றின் மொழி.

ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரல்ல அந்த பாடலை நாம கேட்டுட்டு வந்தோம். சரி, இங்க என்னன்னா, புதன்கிழமைகளில் இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 10 எண்கள் இருக்கும். 10 எண்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பிடித்த எண் எதை நீங்க பதிவு செய்யறீங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க ஒளியேற்றுவோம். ஆக 10 பாடல்களும் வந்து எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுக்கு ரொம்ப இதமாக சுகமாக இருக்கக்கூடிய பாடல்களை தான் நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். அந்த வகையில் அடுத்து நாம கேட்கக்கூடிய பாடல் 1 எண்ணுக்கான பாடல் 1 10 அப்படின்னு நேர்கள் டிக்டாக் நேரலையில் பதிவு செய்திருந்தாங்க. அதிகமான பதிவுகள் 1 என்ற இந்த எண்ணுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு 10 எண்ணுக்கான பாடலும் உங்களை தொடர்ந்து வரப்போகுது. இந்த 1 எண்ணுக்கான பாடல் வந்து சத்யபிரகாஷ் குரல்ல நம்ம கேட்க போறோம். 10 எண்ணுக்கான பாடலை ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் குரல்ல கேட்க போறோம். கேட்கலாங்க.

0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சரிங்க, நீங்க தேர்வு செய்து கொடுத்திருந்த டிக்டாக் நேரலையில் நீங்க தேர்வு செய்து கொடுத்திருந்த 10 எண்ணுக்கான பாடல் தான் அது. மீதம் இருக்கும் எண்கள் 2 எண்கள் மட்டுமே. 2 9 2 9 எது உங்களுக்கு வேணும்? ஏதோ ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக அதிகமான நேர்கள் 2 எண்ணுக்கு தான் வந்து பதிவு செய்திருக்காங்க. 2 எண்ணுக்கான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக உங்களுக்காக இப்போ 2 எண்ணுக்கான பாடல் நிறைவு பாடலாக வருது. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள், இடைவிடாத பழம் பாடல்களை உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். உங்க தூக்கத்தை கெடுக்க போறோம், காத்துருங்க.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவை 11 மணி செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். இந்திய சமூகத்தின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய அச்சமூகம் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தாம் பொறுப்பேற்று கண்காணிக்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணனின் பங்கை குறைப்பது இதன் அர்த்தம் அன்று, மாறாக அரசாங்க அளவில் இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட கொள்கை ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் இதன் நோக்கம் என்றார் அவர். மலேசியாவும் பாகிஸ்தானும் ஆள்பல மேம்பாட்டை வலுப்படுத்தும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து ஆராயவுள்ளன. திறன் மேம்பாடு, நீடித்த வேலை சூழியல் முறையை உருவாக்குவதற்கான முயற்சிகளும் அதில் அடங்கும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். மலேசியாவுக்கான பாகிஸ்தான் உயர் ஆணையர் சயீத் ஹஷான் ரசாசா தம்மை போச்சுராஜயாவில் மரியாதை நிமித்தம் சந்தித்த வேளை இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். IGM கார்ப்பரேஷன் பிரஹாட் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அறிவித்துள்ளார். August 27 நடைபெறவுள்ள நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மறுதேர்தலுக்கு போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். தான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அக்குழுமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வான்தளங்களை ஈரான் படைகள் ஏவுகணை கொண்டு தாக்கின, அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈராக் ஆதரவுடன் ஈரான் அந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். சீன பிரதமர் லீ கியாங் பெய்ஜிங்கில் ஸ்லோவாக்கிய அதிபர் பீட்டர் பாலஜினியை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள், பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவ்விருவரும் விரிவாக பேசியதாக சின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய சீன கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பில் முக்கிய பங்காற்ற ஸ்லோவேக்கியா தயாராக உள்ளதாக பாலஜினி குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் குமாமோட்டோ நகரை ரிக்டர் கருவியில் 7.1 என பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. அதில் 13 பேர் பலியாகினர். வீடுகள் சில சேதமுற்றதாகவும் போக்குவரத்து தடைப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கடுமையான பாதிக்கப்பட்ட ஹிக்காவா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள வட்டாரங்களில் மீட்புப் பணிகள் தொடர்வதாகவும் தேவையான உதவிகள் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் சனி தொகாச்சி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் மீண்டும் நாம் சந்திக்கிறோம். புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், இடைவிடாத பழம் பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குவோம். அதே மாதிரி இன்றைக்கும் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, அது எப்படி எங்க மனசுக்கு நெருக்கமான பாடல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், அது தெரியும், அதுதான் நமக்குள் இருக்கும் ஒரு உன்னதமான ஒரு உறவு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான பாடல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அது முக்கியமாக புதன்கிழமைகளில் இந்த பாடல் வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் தொகுத்து வச்சிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம், இடைவிடாத பாடல்களாக வழங்க போகிறோம். உங்கள் தூக்கத்தை கெடுக்க போகிறோம், தயாராக காத்துருங்க. பழம் பாடல்களை நேசிக்க

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் சொல்லிவிடும். மௌனம் ஒரு மகத்தான சக்தி. மௌனத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் அதை தங்கள் வாழ்வில் உபயோகித்து வெற்றி கண்டு இருக்கின்றார்கள். எப்போது பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது. ஆனால் அதைவிட எதை எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியம். ஒரு அரசனின் அவையில் அறிவு கூர்மையும் திறமையும் மிகுந்த அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவரை எல்லோரும் புகழ்வது கண்டு மன்னர் சினந்து கொண்டார். அவரை எப்படியாவது கீழ்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் அவையில் மன்னர் அறிவாளியான அந்த அமைச்சரை பார்த்து, அறிவற்றவர்களிடம் பழக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த அமைச்சர் எவ்வித பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்தார். அவர் பதில் தெரியாமல் இருக்கின்றார் என்று நினைத்தார் மன்னர். என்ன அமைச்சரே, நான் கேட்ட கேள்வி உமது செவிகளில் விழவில்லையா? அறிவற்றவர்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டார். அதற்கும் பதில் கூறாமல் மௌனமாகவே அமைச்சர் இருந்தார். இதனால் கோபமடைந்த மன்னர், என்ன நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், எதுவும் கூறாமல் விழிக்குகின்றீரே? நான் கேட்டது உங்களது செவிகளில் விழவில்லையா, அல்லது என் கேள்விக்கு பதில் தெரியவில்லையா என்று கேட்டார். அமைச்சர் மன்னருக்கு மரியாதை தெரிவித்துவிட்டு, மன்னரே, உங்கள் கேள்விக்கு உடனே பதிலளித்து விட்டேனே, நீங்கள்தான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார். உடனே மன்னன், மூன்று முறை நான் கேட்டும் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக அல்லவா இருந்தீர் என்றான். அதற்கு அமைச்சர், ஆம் அரசே, அதுதான் என் பதில். அறிவற்றவர்களுடன் பேச வேண்டும் என்றால் மௌனம்தான் சாதிக்க வேண்டும் என்றார். மன்னர் வாயடைத்து போனார். ஒரு மனிதனை தாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்தவரின் மௌனம்தான். மௌனம் சாதிப்பது கொடியவனுக்கே ஊக்கமளிக்கும், கொடுமைக்கு உள்ளாகிறவனுக்கு ஊக்கமளிக்காது. பல நேரங்களில் மௌனம் நிறைய செய்திகளை எளிதாக சொல்லிவிடுகின்றது. அதே நேரத்தில் வாயை மூடிக்கொண்டு பேசாமலே இருப்பது உண்மையான மௌனம் அல்ல. அதாவது அகப்புற மனதினில் அமைதியான முறையில் கடைபிடிக்கப்படும் மௌனமே மிகச் சிறந்ததாகும். ஒவ்வொரு நாளும் நாம் பலரிடம் பேசுவது அவசியமாகின்றது. நாள்தோறும் பிறரிடம் பேசுவதால் உள்ளம் களைப்படைகின்றது. சில வேளைகளில் மனம் பாதிப்படையலாம், அமைதியை இழக்க நேரலாம். நாள்தோறும் குறைந்த பட்சம் 10 நிமிடம் மௌனத்தை கடைபிடிப்பது மிக முக்கியம். அவ்வாறு செய்தால் ஒருவர் தம்மை நிலைப்படுத்தி விடுகின்றார். எனவேதான் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாக ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள். மன் சக்கத்த சலிம நஜா, மன் சமத்த சலிம நஜா. இரண்டுமே அமைதியை போதிப்பதுதான். யார் அமைதியை மௌனத்தை கடைபிடிப்பாரோ அவர் ஈரேற்றம் பெற்றுவிட்டார். பேசாமல் அமைதியாக இருப்பவர் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று 2 விதமாக ஹதீஸை அமைதியை கடைபிடிப்பவரை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அமைதியை கடைபிடிப்பவர்கள் ஞானியான பட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதிகமான சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகளுடைய வாழ்க்கையை, ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்ப்போமேயானால், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதிகம் அமைதியை கடைபிடித்தார்கள் என்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை பாடம் செய்தி நமக்கு சொல்லும். எனவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நாம் அமைதியை கடைபிடிப்போம். மனதிற்குள்ளே இறைவனை நினைவுபடுத்துவோம், திக்ர் செய்வோம், தியானம் செய்வோம். தேவையான நேரத்தில் நாம் தேவையான விஷயங்களை எதை பேச வேண்டுமோ அதை பேசுவோம். அந்த முறையிலே நாம் வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
4: முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

காதல் சிங்குமுண்டு இதிலும் உண்டு சின்றுள் பிறந்தது உன்னை கண்டு.

மின்னல் எஃப்எம்ல இது நம்ம நேரம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: கொஞ்சம் ரஞ்சிதமே கொட்டை இல்லா மாம்பழமே.
2: You mean seedless mango?
1: தண்டுகளாம் கிருகிருக்க, தண்டுபடாம் சிலுசிலுக்க.
2: Yeah, right.
1: லட்சகட்ட கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே, அடி கச்சகட்டி வந்தவளே. சண்ட

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இந்திய சமூகம் சார்ந்த அனைத்து விவகாரங்களையும் இனி தாமே நேரடியாக கண்காணிக்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். அச்சமூகத்தின் நலனும் உரிமைகளும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நகரசெம்பிலான மாநில தேர்தலில் நம்பிக்கை கூட்டணிக்கு ஆதரவு வலுவாக இருப்பதாக அக்கூட்டணியின் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேர்தல் பரப்புரைகளில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் பிஎச் தனது அடைவு நிலைகள், சேவை பதிவுகள், தேர்தல் அறிக்கையை மக்களிடம் தொடர்ந்து விளக்கி வருவதாக மாநில டிஏபி தலைவர் ஆண்டனிலோ குறிப்பிட்டார். இதனிடையே நெகிரிசெம்பிலான் மாநில மக்கள் ஊழலை எதிர்த்து மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணி தொடர்பு இயக்குநர் டத்தோஸ்ரி ஃபாமி ஃபடில் வலியுறுத்தியுள்ளார். அரச விசாரணை ஆணையம் RCI 2017 நிதியாண்டிற்காக 2.75 பில்லியன் மதிப்பிலான 4.5 விழுக்காடு ஆண்டு லாப பகிர்வையும் 1.75 விழுக்காடு ஹஜ் லாப பகிர்வையும் தபோ ஹஜ் வாரியம் அறிவித்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளது. மேலும் அதிக லாப பகிர்வை வழங்கும் நோக்கில் அவ்வாரிய நிர்வாகம் கணக்கியல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்ததையும் ஆணையம் கண்டறிந்துள்ளது. வட பாகிஸ்தானில் சோதனை சாவடி ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் 7 பேரும் தீவிரவாதிகள் என நம்பப்படும் 8 பேரும் பலியானதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் மேலும் 22 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு அர்ஜென்டினா சான்ஜுவான் பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த உலங்கூர்தி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பலியாகினர். பெல் 412 எனும் அந்த உலங்கூர்தி இசிகுவா லஸ்தோ இயற்கை வள பூங்காவில் காட்டு தீயை அணைக்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. மலேசிய அணி அப்போட்டியின் 6வது நாளில் 6வது தங்கப்பதக்கத்தை வென்று நிர்ணயிக்கப்பட்ட 5 தங்கப்பதக்க இலக்கை முறியடித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்

0: மண்டலது அன்பான மின்னலுப்பும் நேர்களே, இன்றைய டீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே
1: அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
2: அன்பான மின்னலுப்பும் நேயர்களே, பொதுவாக மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கும் போது தான் ரொம்ப நல்லவன், தன்னுடைய கருத்தும் கொள்கையும் தான் மிகச்சரியானது, தன்னுடைய வாழ்க்கை முறையும் வழிமுறையும் தான் மிகச்சிறந்தது என்று நினைப்பது உண்டு. இவ்வாறு நினைப்பதும் கருதுவதும் தவறான விஷயமல்ல. ஆனால் இவ்வாறு நினைப்பதில் சில ஆபத்தான தவறான காரியங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. தன்னை பற்றி யாராவது ஒருவர் குறை சொன்னால், அல்லது நம்மிடம் உள்ள ஒரு குறையை தவறை யாராவது சுட்டி காட்டினால் நமக்கு கோபம் வருகிறது. இதுதான் தவறான விஷயமாகும். இதைவிட ஆபத்தான விஷயம் என்னவென்றால், தானே சிறந்தவன் என்று நினைத்தால் மட்டும் பரவாயில்லை, அடுத்தவர்களை தாழ்வாக கருதுவதும் கேவலமாக கருதுவதும் தான் மிகப்பெரிய தவறுகளாகும். இதற்கு ஆங்கிலத்தில் ஈகோ என்றும், தமிழில் அகம்பாவம், அகங்காரம், அகந்தை, மமதை, செருக்கு, ஆணவம், தலைக்கணம், கர்வம், தற்பெருமை என்று பல அர்த்தங்களில் கூறப்படுவது உண்டு. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பிறரை தாழ்வாக கருதி உங்களை சிறந்தவர்களாக கருத வேண்டாம் என்று கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யாருடைய உள்ளத்தில் அணு அளவேனும் தற்பெருமை இருந்துவிட்டால் அவரால் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, ஒரு மனிதர் அழகான உயர்தரமான ஆடையை உடுத்துவதிலும் செருப்பு போன்ற ஆபரணங்களை உடுத்துவதிலும் பிரியப்படுகிறார், இது தற்பெருமையாகுமா என்று கேட்கிறார். அதற்கு அவரவர் வசதியை பொறுத்து அழகான உயர்வான ஆடை அணிவதில் ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் அடுத்தவரை சிறுமைப்படுத்தி தன்னை உயர்வாக காட்ட நினைப்பதுதான் தற்பெருமை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், தற்பெருமை என்பது உண்மையை மறைத்துவிடும், அடுத்த மனிதர்களை இழிவாக எண்ணிவிட தூண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.

கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹுவின் உத்தரவுப்படி நபி ஆதமுக்கு சிறம்பணிய மறுத்த இப்லீஸ் முதல் கொண்டு நபி இப்ராஹிம் காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் அரசன் நம்ரூத், நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஃபிரவுன் காரூன் ஹாமான், நபி ஹூத் அலிஹிஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஷத்தாத், நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அபூஜஹல் வரை அனைவரும் தற்பெருமை கொண்டதால் தான் அல்லாஹுவின் சாபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். பணம், பதவி, பலம், கல்வி, அறிவு, திறமை, அழகு, குடும்பம், பாரம்பரியம், பிரபல்யம் போன்ற பல காரணங்களால் ஒரு மனிதன் தன்னை உயர்வாக நினைத்து அடுத்தவர்களை இழிவாக கருதுகிறான். இந்த தற்பெருமையை, மமதையை, அகம்பாவத்தை அழிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வழிமுறைகளையும் வாழ்க்கை முறையையும் நமக்கு சொல்லித்தருகிறது. அதில் ஒன்றுதான் தொழுகை. ஒரு மனிதன் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு அக்பர், இறைவா நீயே பெரியவன், மகாவல்லவன், நான் உனது அடிமை, எனது பணம், பதவி, அறிவு, திறமை அனைத்தும் நீ எனக்கு அளித்த அருட்கொடைகள் என்று தன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அகம்பாவத்தை காலடியில் போட்டு அழித்துவிட்டுத்தான் தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இறைவனை வணங்குவதற்கு ஆரம்பம் செய்கிறான். அது மட்டுமல்லாமல் தன்னோடு தோளோடு தோள் சேர்ந்து நிற்கும் மனிதர்களில் யார் ஏழை, யார் பணக்காரர், யார் முதலாளி, யார் தொழிலாளி, யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர், யார் பதவி உள்ளவர், யார் பதவி ஏதும் இல்லாதவர் என்று எதையும் சிந்திக்காமல், அனைவரும் என் சகோதரர்கள், இறைவா நாங்கள் உன் சந்நிதானத்தில் ஒரே அந்தஸ்துடைய அடிமைகள் என்றுதான் தொழுகையில் வரிசையோடு நிற்கிறார்கள். ஒரு மனிதன் 5 நேரமும் பள்ளி வாசலில் ஜமாஅத்தோடு தொழும்போது குறைந்தபட்சம் 5 தடவையாவது தன் தலைக்கணத்தை தற்பெருமையை அழித்துவிட்டு

கணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் தொழுகைக்கு உள்ளேயும் தொழுகைக்கு வெளியேயும் தினமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியோ என்று சலாம் கூறி நன்மையை தேடுகிறார்கள். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் பெருமைக்கும் சிறப்பான அந்தஸ்துக்கும் உரியவர்களாக விளங்குகிறார்கள்? அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கண்டால் முந்திக்கொண்டு சலாம் சொல்லுவார்கள் என்பதாக வரலாற்றில் படிக்கிறோம். கௌரவம் பார்க்காமல், கர்வம் ஏதும் இல்லாமல் சின்னஞ்சிறிய சிறுவர்களுக்கு சலாம் கூறி அகமகிழ்வார்கள் என்றால் யாரிடமும் ஈகோ காட்டாமல் பழக வேண்டும் என்கிற நல்ல பண்பை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாமை கொண்டு முந்துங்கள், பெரியவர்களுக்கு சிறியவர்கள்தான் சலாம் கூற வேண்டும் என்றோ, முதலாளிமார்களுக்கு தொழிலாளிகள்தான் சலாம் கூற வேண்டும் என்றோ, பணக்காரர்களுக்கு ஏழைகள்தான் சலாம் கூற வேண்டும் என்றோ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. யார் முதலில் சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு 10 நன்மை என்றும், சலாமுக்கு பதில் சொன்னால் 1 நன்மை என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடமும் ஈகோ இல்லாமல் சகஜமாகவும் அன்பாகவும் நட்புறவோடும் பழகுகின்ற நல்ல வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். அகந்தையை அழிப்போம், ஆணவத்தை ஒழிப்போம், தற்பெருமை என்பது தலை குனிவை மட்டுமே ஏற்படுத்தும், பணிவன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்வை தரும். வல்ல ரப்புல் ஆலமீன் பணிவு கொண்ட நல்ல முஃமின்களாக நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் போனா
1: காலி, வணக்கம் நேர்களே, காலி வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே
1: இருக்கேன். தத்துவம் பெருசா சொல்ல வர மாதிரி தெரியுது.
0: ஆமா, தத்துவம் தான் சொல்ல வந்தேன். என்னன்னா, வாழ்க்கையை நம்ம எப்ப ரசிக்க ஆரம்பிக்கிறோம்னா,
1: சரி,
0: நம்ம வாழ்க்கையில கடந்த சில அனுபவங்களை நினைச்சு பார்க்கும் போது நம்ம ரசிக்கிறோமா?
1: நடக்கூடாத சில விஷயங்களை நினைச்சு நினைச்சு அதையேதான் நம்ம வருத்தப்பட்டுகிட்டே வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க கழிக்கிறோமா? நல்ல தருணங்களை எப்ப நம்ம அதிகமா சேர்த்து வைக்கும் போது அதற்கு எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு வர வேண்டிய அவசியமும் இல்ல, வராது.
0: பொதுவா நீங்களும் கருத்து சொல்றீங்க.
1: இல்ல, சொல்ல வரேன்.
0: அதாவது கருத்தா பேசுறீங்க காலையில். சரி, இன்றைய நாள் இனிய நாளாக மலர்ந்திருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 14 நாள், 2026 ஜூலை 30 வியாழக்கிழமை பொழுது. இன்றைய பொழுது உங்களுக்கான நாளாக மலரட்டும்.
1: சீமா மோகன்,
0: சரி, விநாயகர் போற்றி பாடல் கேட்டுருவோம்.
1: கேட்கலாம், கண்டிப்பா.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: ஆப் கிரன்ச் ஒர்க் அவுட் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இந்த ஒர்க் அவுட் வயிற்றின் முன்பகுதி தசைகளை வலுப்படுத்த அது உதவும். இதை நீங்க செய்வதற்கு முதலில் தரையில் முதுகை வைத்து படுத்துக் கொள்ளுங்க. முழங்கால்களை மடக்கி பாதங்கள் இரண்டும் தரையில ஊன்றி கொள்ள வேண்டும். இரண்டு கைகளும் ஒன்னு தலைக்கு பின்னாடி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட செஸ்ட் மீது நம்ம வச்சுக்கலாம். வயிற்று தசைகளை இறுக்கி தோல் பகுதியை மட்டும் மேலே மெதுவா தூக்குங்க. மறுபடியும் கீழே தரைக்கு வரணும். சரியா, இந்த ஒர்க் அவுட் வந்து 20-25 ரெப்ஸ் 4 செட் நீங்க செய்யலாம். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: தொடர்ந்து வணக்கம் இன்னல இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: பத்திரிகை செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். தொடக்கமாக மலேசிய நண்பர்ல வந்திருக்கிற செய்தி என்ன?
0: 2027 ஆண்டிற்கான மேம்பாட்டு செலவினம் ஏறத்தாழ 58 பில்லியன் வெள்ளி என்று பொருளாதார அமைச்சு மதிப்பீடு செய்துள்ளது. மொத்த ஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா 70 விழுக்காடை அடிப்படை மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சு சொல்லியிருக்காங்க.
1: அதனை அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி, கிராமப்புறங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் வாழ்கின்ற மாணவர்களும் கல்வியில் மிகச்சிறந்து விளங்குகின்றனர். அவர்கள் சாதனைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்தி வந்திருக்கிறது.
0: சரி, அடுத்ததாக வந்து வரக்கூடிய சனிக்கிழமை நகர செம்பிலான் மாநில தேர்தலின் போது காலை வேளையில் 7 வாக்களிப்பு மையங்கள் இருக்கும் பகுதியில் வானிலை ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்ற ஒரு விவரத்தை மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: 24 மணி நேரத்தில் இணையம் வழியாக வந்த செய்திகள் நிறையவே இந்த நகரி செம்பிலானுடைய சட்டமன்ற தேர்தல் குறித்து வந்திருக்கு. இதுல வந்து நகரி செம்பிலான் மாநிலத்தின் 10வது சட்டமன்ற தேர்தலில் 75 விழுக்காடு வரை வாக்குகள் பதிவாகலாம் அப்படின்னு தேர்தல் ஆணைய தலைவர் சொல்லியிருக்கிறார்.
0: ஆமா, இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்குங்க. அப்போது காலை 10 மணி வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்க ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம்.
1: சரி, இதற்கிடையில நீங்க எங்க இருக்க அழைத்து பேச போறீங்க? இப்ப எல்லாம் காலைல வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: வேலைக்கு போகும்போது இந்நேரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வேலை இடத்துலதான் மனசு இருக்கும், என்னென்ன வேலைகள் இருக்குன்னு. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு மோகன்,
0: சொல்லுங்க.
1: நமக்காக ஒருத்தவங்க அங்க காத்துட்டு இருப்பாங்க, சக பணியாளர்.
0: அதாவது எப்ப வருவாங்க? ஏன்னா வந்தாதான் ஒண்ணு நம்ம ஏதாவது தேநீர் கொடுக்க போக முடியும், இல்ல ஏதாவது கதை பேச முடியும்.
1: கதை பேச முடியும், அதையும் தாண்டி நீங்க வேலை செய்யணும், உங்களோட வேலை அப்படியே இருக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்பாங்க. சீக்கிரம் வாங்க, வேலை இருக்குன்னு முடியல அப்படின்னு கூட காத்துட்டு இருப்பாங்க.
0: அந்த மாதிரி நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஜீவன் யார்?
1: ஆமா, நீங்க வந்தாதான் நான் வேலையை ஆரம்பிப்பேன், முடியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. சொல்லுங்க அடுத்து.
0: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம்.
1: ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கக்குட்டி தன் தாயிடம் இருந்து பிரிந்து போனது. அதை சில ஆடுகள் காப்பாற்றி வளர்த்தன. நாட்கள் கடந்தன. சிங்கக்குட்டியும் தான் ஒரு ஆடு என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்தது. ஆடுகளை போல பயந்து ஓடும் தன்னிடம் இருந்த வளத்தை அது அறியாமல் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அங்கு வந்தது. அதை பார்த்த ஆடுகள் அனைத்தும் பயந்து ஓடின. சிங்கக்குட்டியும் அவர்களுடன் சேர்ந்து பயத்தில் நடுங்கியது. அதை பார்த்த அந்த சிங்கம் அதன் அருகில் வந்து பலமாக கர்ஜித்தது. பிறகு கேட்டது, நீ ஏன் பயந்து ஓடுகிறாய்? நீ ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம். குழப்பமடைந்த சிங்கக்குட்டி சொன்னது, இல்ல, நான் எப்போதும் இவர்களுடன் தான் இருப்பேன். நானும் ஒரு ஆடுதான். பெரிய சிங்கம் அதை ஒரு ஆற்றின் கரையில் அழைத்து சென்று தண்ணீரில் தெரிந்த அதன் முகத்தை காட்டியது. அப்போதுதான் சிங்கக்குட்டி தன் உண்மையான உருவத்தை கண்டது. அந்த நிமிடத்தில் அதன் பயம் மறைந்தது. முதல் முறையாக அது ஒரு சிங்கத்தை போல பலமாக கர்ஜித்தது. இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பல நேரங்களில் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளால் நாம் நம்மை குறைவாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்குள் இருக்கும் பலம் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் உண்மையான திறமையை கண்டறிந்தால் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பலமானவர். உங்களை நம்புங்கள். உங்கள் வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நான் குணஸ்ரீ.

கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும், எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு, துணிந்து நில் தொடர்ந்து செல்க.

0: வடக்கு மின்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரி, அடுத்ததா வந்து நேர்களை சந்திக்க போற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, உங்க வேலை இடத்துல உங்களுக்காக காத்திருக்கிற ஜீவன் இருக்கிறாங்களா, சக பணியாளர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: வணக்கம், காலை வணக்கம் ஐயா, ஆனந்த பேசுறேன். இருக்காங்க என் கம்பெனியில இருக்காங்க. எப்படா இவன் வருவான், இவன் தலையில கட்டிடுவோம்.
1: என்னத்த
2: கௌரி
1: இருக்காங்க அழைப்புல, சொல்லுங்க கௌரி, உங்களுக்கு எப்படி வேலை இடத்துக்கு போன உங்களுக்காக காத்திருக்கிற ஜீவன் யாராவது இருக்காங்களா?
3: இருக்காங்க. கொஞ்சம் தாமதமா போனாலும் உடனே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இருக்கீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க,
1: ஏன் அவர் தேடுறாரு உங்களை?
3: தெரியல போனா, அது என்னவோ தெரியல. சில நேரம் எனக்கு அது ஈஸியாவும் இருக்கும். வரலன்னா கூட அவருக்கு எல்லா காரணமும் நான் சொல்லிருந்தோம் கூட. வரல இல்ல எதுக்கு தாமதமா வர, ஒரு ஒரு உடம்பு சரியில்லாத விடுபுறம் எடுத்தா கூட ஏன் நீங்க எடுத்தீங்க, இல்ல கிளினிக் போறனா கூட வந்துருவீங்களா லஞ்சுக்குள்ளார அப்படின்னு அப்படியே அவரோட மெசேஜ் வந்துகிட்டேதான்.
0: இல்ல அதாவது சக பணியாளரா இல்ல ஏதோ நிர்வாகி அந்த அந்த அந்த மாதிரியா?
3: சக பணியாளர் தான், என் பக்கத்திலேயே உட்காந்துருப்பாரு.
1: இந்த மாதிரி சீனர்கள் வந்து கொஞ்சம் ராசி பாப்பாங்க, இவங்க இருந்து அந்த லக்கி சாம் அப்படின்னு அந்த மாதிரியா நீங்க?
3: இப்படி தெரியல
0: உண்மைக்குமே போனா அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம வருகைக்காக காத்திருக்கிறது வரும்.
1: ஏன்னால மதிய உணவுக்கு போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கூட. அப்புறம் வந்து ஒரு டீ குடிக்க போலாம், எங்க யார தேடி பார்த்தாலும் காணும், எங்க மோகன் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: சும்மா ஒரு கதை பேசுறது
1: பேசுறது நல்லா அன்புதானே?
0: அன்புதானே,
1: ரொம்ப
0: அன்பு ஜெயிக்கொண்டிருங்க.

0: தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: இந்திய சமூகம் சார்ந்த விவகாரங்கள் இனி பிரதமரின் நேரடி பார்வையில். ஊழலுக்கு எதிரான தலைவர்களே மக்கள் தேர்வாகட்டும், டதோசரி ஃபாமி ஃபடில் அழைப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இந்திய சமூகம் சார்ந்த அனைத்து விவகாரங்களையும் இனி தாமே நேரடியாக கண்காணிக்கவிருப்பதாக பிரதமர் டதோசரி அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். அச்சமூகத்தின் நலனும் உரிமைகளும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய சமூகத்துக்கான அரசாங்க கொள்கைகள், நலத்திட்டங்களின் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் விளக்கினார். தேசிய தொழில்முனைவோர் பொருளாதார நிதி தகுன், அமனா இக்தியார் மலேசியா, கடன் உத்தரவாத திட்டங்கள், பொருளாதார மேம்பாடு, சமூக நலத்திட்டங்கள் உட்பட இந்திய சமூகத்தின் முன்னேற்றம் தொடர்பான அனைத்து விவகாரங்களும் இனி தனது நேரடி கவனத்தில் இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே உயர் நெறியையும் மக்கள் சேவையையும் அடிப்படையாக கொண்ட நல்லாளுகையின் மூலம் மலேசியாவை வட்டார நாடுகளின் முன்மாதிரியாக உயர்த்துவதற்காக தொடர்ந்து அயராது பாடுபடவிருப்பதாக டதோசரி அன்வார் உறுதியளித்தார். அரசாங்கம் தொடர்ந்து பல சவால்களை எதிர்கொண்டாலும் மக்களின் நலனுக்காக ஆட்சி திறனை மேம்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டதாக கூறுவது மட்டும் ஓர் அரசாங்கத்தின் வெற்றியல்ல என்றும், உயர்நெறி, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வுடன் மக்களுக்கு சேவை செய்வதே நல்லாளுகையின் உண்மையான அளவுகோல் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், நெகிரிசெம்பிலான் மாநிலத்தில் இன்னும் நிறைவு பெறாத வீடமைப்பு திட்டங்கள், வறிய மக்களின் வீடுகளை பழுது பார்க்கும் பணிகள், பூர்வ குடியினர், இந்திய சமூகத்தின் நலன் உள்ளிட்ட பல விவகாரங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அதிகார முறைகேட்டில் ஈடுபடாமலும், நாட்டின் வளங்களை சொந்த நலனுக்காக பயன்படுத்தாமலும் தற்போதைய அரசாங்கம் உயர் நெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இவ்வேளையில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் மாநில தேர்தலில் மந்திரி பசார் டதோசரி அமினுடின் ஹருனுக்கும் நம்பிக்கை கூட்டணிக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை வழங்குமாறு வாக்காளர்களை டதோசரி அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இவ்வேளை நெகிரிசெம்பிலான் மாநில தேர்தலில் நம்பிக்கை கூட்டணிக்கு ஆதரவு வலுவாக இருப்பதாக அக்கூட்டணியின் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேர்தல் பரப்புரைகளில் எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் தனது அடைவு நிலைகள், சேவை பதிவுகள், தேர்தல் அறிக்கையை மக்களிடம் பிஎச் தொடர்ந்து விளக்கி வருவதாக மாநில டிஏபி தலைவர் ஆந்தனிலோ குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 75 முதல் 80 விழுக்காடு வாக்குப்பதிவை இலக்காக கொண்டு மக்கள் அதிகளவில் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். தற்போதுள்ள அனைத்து தொகுதிகளையும் தக்கவைத்துக்கொண்டு கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றி மாநில ஆட்சியை அமைப்பதே நம்பிக்கை கூட்டணியின் இலக்கு என்றும் ஆந்தனிலோ தெரிவித்தார். இதனிடையே நெகிரிசெம்பிலான் மாநில மக்கள் ஊழலை எதிர்த்து மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணி தொடர்பு இயக்குநர் டதோசரி ஃபாமி ஃபடில் வலியுறுத்தியுள்ளார். மாநில மந்திரி பசார் டதோசரி அமினுடின் ஹருன் தலைமையில் முதலீட்டு வருமானம், ஜாக்காட், பைத்துல்மால் வசூல் அதிகரித்ததுடன் நெகிரிசெம்பிலான் அறவாரியத்தின் சேவைகளும் மக்களுக்கு சிறப்பாக சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையில் தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட அமைச்சரவை எடுத்த முடிவு வைப்பாளர்களின் நலன் அந்த நிறுவனத்தின் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கை என்றும் டதோசரி ஃபாமி தெரிவித்தார். முன்னதாக அரச விசாரணை ஆணையம் RCI 2017 நிதியாண்டிற்காக 2.75 பில்லியன் மதிப்பிலான 4.5 விழுக்காடு ஆண்டு லாப பகிர்வையும், 1.75 விழுக்காடு ஹஜ் லாப பகிர்வையும் தபோங் ஹஜ் வாரியம் அறிவித்திருக்க கூடாது என்று தெரிவித்தது. 2014 முதல் 2017 வரை நிதி நிலையை மீறி அதிகளவில் இலாப பகிர்வு வழங்கியதே தபோங் ஹஜியின் நிதி நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிக இலாப பகிர்வை வழங்கும் நோக்கில் அவ்வாரிய நிர்வாகம் கணக்கியல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்ததையும் RCI கண்டறிந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: வட பாகிஸ்தானில் சோதனை சாவடி ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் எழுவரும் தீவிரவாதிகள் என நம்பப்படும் எண்மரும் பலியானதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. கைபர் பக்துன்வா பகுதியில் உள்ள ஹங்கு மாவட்டத்தில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாவட்ட காவல்துறை அதிகாரி தாரிக் ஹபீப் உறுதிப்படுத்தினார். இத்தாக்குதலில் மேலும் 22 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்ததாக அவர் கூறினார். மேற்கு அர்ஜென்டினா சான்ஜுவான் பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்ட உலங்கூர்தி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 7 பலியாகினர். பெல் 412 எனும் அந்த உலங்கூர்தி இஷிகுவாலாஸ்தோ இயற்கை வள பூங்காவில் ஏற்பட்டிருந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பலியானோர் அனைவரும் தீயணைப்பு வீரர்களும் காவல்துறை அதிகாரிகளும் பொது தற்காப்பு அதிகாரிகளும் ஆவர். முன்னதாக புதன்கிழமை கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்த பின் அந்த உலங்கூர்தி விழுந்து நொறுங்கியது. இந்நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்காசிய வட்டாரத்தில் அமெரிக்க படைகள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சிகளுக்கு அந்நாடு முழு வீச்சுடன் பதிலடி கொடுக்கும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து உலக எண்ணெய் விலை 7 கூடுதலாக உயர்வு கண்டது. பன்னாட்டு பிரைன் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $90 அதிகரித்த நிலையில் அமெரிக்க வெஸ்ட் டெக்சஸ் 7 அதிகரித்து பீப்பாய்க்கு $84.6 பதிவானது. அமெரிக்க படைகளை குறிவைத்து விசையுறு ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ள ஈரானிய புரட்சி படைகளுக்கு எதிராக தக்க பதிலடி கொடுக்கப்படும் என டிரம்ப் சூளுரைத்துள்ளார். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா மேற்காசிய வட்டார பதற்றத்திற்கு இடையிலும் ஆக்ககரமான பொருளாதார தாங்குதிறனை கொண்டிருக்கிறது. எனினும் இது அடுத்தடுத்த உறுதியற்ற நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF எச்சரித்துள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரியில் அமெரிக்கா ஈரான் போர் உட்பட சவுதி மீதும் அதன் வட்டார நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த வளைகுடா முடியாட்சியின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதன் எண்ணெய் சரக்கு கட்டமைப்பு பன்முகத்தன்மை உட்பட வலுவான பேரியல் பொருளாதார அடிப்படைகளை IMF வரவேற்றுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் வேளை பொருளாதார மீட்சி சாத்தியமாகும் என IMF குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. மலேசிய அணி அப்போட்டியின் 6வது நாளில் 6வது தங்கப்பதக்கத்தை வென்று நிர்ணயிக்கப்பட்ட 5 தங்கப்பதக்க இலக்கை முறியடித்துள்ளது. ஆடவர் 94 கிலோகிராம் எடை தூக்கும் பிரிவில் முகமது ஷாமி நூர் கசாலி 347 கிலோகிராம் எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் மலேசியாவின் 6 தங்கப்பதக்கங்களில் 5 எடை தூக்கும் அணி பெற்றுள்ளது. இதற்கு முன் அவ்வணியிலிருந்து முகமது அனி கஸ்டான், முகமது அஸ்னில் பிடின், முகமது எர்னி ஹிடாயாட், முகமது ஹபீசுடின் ருஸ்லின் ஆகியோரும் தங்கம் வென்றிருந்தனர். மற்றொரு தங்கப்பதக்கத்தை ஆடவர் T20 நீளம் தாண்டும் பிரிவில் டத்தோ அப்துல் லத்தீப் ரோம்லி வென்றார். இதுவரை மலேசியா 6 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது.

0: இந்திய சமூகம் சார்ந்த விவகாரங்கள் இனி பிரதமரின் நேரடி பார்வையில். ஊழலுக்கு எதிரான தலைவர்களை மக்கள் தேர்வாகட்டும், டதோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் அழைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1959 ஆண்டு இன்றைய நாளில் ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பு பேட்மிண்டன் ஆசியா குவாலலம்பூர் துங்கு அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரப்படியாக நிறுவப்பட்டது. அக்கூட்டத்தில் துங்கு அப்துல் ரஹ்மான் கூட்டமைப்பின் முதல் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் இருந்து எஸ் ஆர் ரூயா, இந்தோனேசியாவின் சுடிர்மான், சிலோனிலிருந்து ராஜலிங்கன், தைவான் நிகராளியாக கோ கு ஷிச்சி, நேபாளத்திலிருந்து தோர்பெங் செங், மலையா நிகராளியாக லீ குவான் கி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஹாங்காங், ஜப்பான், வட போர்னியோ, பிலிப்பீன்ஸ், பர்மா, சயாம், சரவா ஆகியவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் கட்டமைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்க உறுதியளித்தன. ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பின் தலைமையகம் பெட்டாலிஞ்சியாவில் அமைந்துள்ளது. இக்கூட்டமைப்பில் 43 நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ள வேளை ஒமான் இணை உறுப்பியத்தை கொண்டுள்ளது. ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பு ஆசிய கண்ட பூப்பந்து விளையாட்டிற்கான உயரிய நிர்வாக அமைப்பாக செயல்படுவதுடன் உலக பூப்பந்து கூட்டமைப்பு BWF இன் கீழ் செயல்படும் கண்ட நிலையிலான 5 கூட்டமைப்புகளில் ஒன்றாகவும் விளங்கும்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: என்ன ஒரு சிலருக்கு பெரிய கூட்டமா இருப்பாங்க நண்பர்கள், ஒரு சிலருக்கு இரண்டு பேரும் எனக்கு நண்பர்கள் தான் அதுவே போதும் அப்படின்ற அதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
1: அதே சொல்றவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க,
0: உன்
1: நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கு அதை வச்சு ஒரு கேள்வியா கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்.
0: ஆமா,
1: என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட அந்த வருஷம் இல்லாம இருக்கலாம், அந்த குணம் இல்லாம இருக்கலாம்,
0: அந்த பழக்கம் இல்லாம,
1: அந்த பழக்கம் இருக்கலாம், அந்த வழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிற நண்பரை பார்த்து நீங்க கடைபிடிக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓ, என்கிட்ட இது இல்லவே இல்லைங்க, என் நண்பனை பார்த்து நான் இதை வந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்ல போறீங்க? அழைத்து பகிர்ந்துக்கோங்க.
0: என் நண்பனால் இந்த பழக்கம் என்கிட்ட தொத்திக்கிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் தேர்ந்தெடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அழைச்சு சொல்லுங்க, என் நண்பர்கள் இவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்கிட்ட அது அறவே இல்லை, இவங்க நண்பர் ஆனாங்க, இவங்க கிட்ட பழக பழக அந்த பழக்கம் எனக்கு ஒத்திக்கிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு, என்ன பழக்கம் அது?
1: நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-2-5-7-3-3
0: அல்லது 4-7-6-8
1: இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்மலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் புத்தகத்தின் தலைப்பு தி ஹெனா ஆத்திஸ். இதை எழுதியவர் அல்கா ஜோஷி. இந்த கதையின் நாயகி லக்ஷ்மி. மிக இளம் வயதிலேயே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனா அவங்க கணவரோட கொடுமை தாங்க முடியாம அவங்களே அவங்க வாழ்க்கையை நான் முடிவெடுக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியாயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ன உறுதியோட அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியாறாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியாகும் போது அவங்க எந்த பணமும் எந்த சொத்தும் அவங்க எடுத்துட்டு போலங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களாங்க? அவங்களோட தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியாகுனாங்க. வீட்டுல இருந்து வெளியா ஜெய்ப்பூருக்கு போறாங்க. ஜெய்ப்பூருக்கு சென்றதும் அவங்க திறமையால ஒரு மருதாணி கலைஞராக வேலை செய்யறாங்க. அவங்க போடுற மருதாணி வடிவங்கள் மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களை தேடி வராங்க மருதாணி போடுறதுக்கு. திருமணங்கள், விழா காலங்கள், முக்கிய நிகழ்ச்சிகள் என்றாலே லட்சுமியோட மருதாணி தாங்க கண்டிப்பா இருக்கும். பணக்கார குடும்பத்துல உள்ள பெண்கள், அரச குடும்பத்துல உள்ளவங்க கண்டிப்பா லட்சுமியை தேடி அவங்க விழா காலத்துக்கு மருதாணி போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விழா காலங்கள்ல மருதாணி போடும் போது லட்சுமிக்கு நிறைய பேரு தெரிய வந்தாங்க. லட்சுமி மெதுவாக தனது உழைப்பால நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. ஒரு சிறிய வீட்டை வாங்கி போடணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது, நம்மளுக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி அவங்க கடினமா உழைச்சாங்க. அவங்க வாழ்க்கை நன்றாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ராதா என்ற ஒரு இளம் பெண் அவங்கள தேடி வராங்க. அவங்கதான் லட்சுமியோட தங்கை. சிறு வயதிலேயே இந்த ரெண்டு சகோதரிகளும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. ராதா மிகவும் ஒரு துடுக்கானவர், உலக அனுபவம் அறவே இல்லங்க. அவ எடுக்கிற முடிவு சில சமயம் லட்சுமிக்கு கோபத்தை உண்டாக்குது. இதற்கிடையில் லட்சுமியின் கடந்த காலம் மீண்டும் அவங்கள தேடி வருதுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கணவர் திருப்பி அவங்கள தேடி வராரு. இப்போது அவர் மாறியிருப்பாரா? லட்சுமி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்களா, இல்ல தன்னுடைய லட்சியத்தை தேடி அவங்க இருப்பாங்களா என்ற கேள்வி கதையின் மிக சுவாரஸ்யமாக மாத்துதுங்க. இந்த கதையில இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரம், ராஜஸ்தானின் வாழ்க்கை முறை, பெண்களின் நிலை, குடும்ப உணர்வு மற்றும் மருதாணி கலையின் சிறப்புகள் புத்தகத்துல நிறையவே சொல்லப்பட்டிருக்குங்க. லட்சுமி ஒரு சாதாரண பெண்ணா இல்லங்க. அவங்க திறமையை நம்பி வாழ்க்கைய மாற்றிய ஒரு பெண்ணாக தான் நம்ம இடையே தெரிஞ்சாங்க. இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா அவங்களோட லட்சியத்தை அவங்க நிறைவேற்ற

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. வணக்கம், இந்நிலையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: அதாவது உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம், இல்ல ரொம்ப குறுகிய வட்டமே இருக்கலாம். ஆனா உங்க நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு பழக்கத்தை நீ எடுத்துக்கிட்டீங்க, ஆனா அந்த பழக்கம் உங்ககிட்ட இதற்கு முன்பு இருந்தது இல்ல, என்ன அது?
0: சுபா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பெரிய நட்பு வட்டமா இல்ல ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்களா?
2: பெரிய நட்பு வட்டம் தான்.
0: ஓ,
1: என்ன பழக்கம் ஒட்டிக்கிச்சு உங்களுக்கு?
2: அவங்க பேர் பிரியா. அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து, நண்பர்கள்ட்ட வந்து பழகிருக்கேன், ஆனா இவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்னா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னாலும் பெருசா சந்தோஷமா எடுத்துக்க மாட்டாங்க, கவலையான விஷயம்னாலும் அப்படியே டவுன் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஒரு மிதமான போக்குல இருப்பாங்க.
0: ஓ, அந்த மாதிரி கஷ்டமா இல்ல?
2: அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனாலதான் நான் பாக்குறேன், அவங்க நார்மலா இருக்காங்க. இப்ப நானும் வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்க போது அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் நடக்க போது நடக்க, அப்ப நடக்கலன்னு அப்செட் ஆகும். ஆனா அவங்கள்ட்ட நான் இதை பத்தி கேட்டேன், அவங்க சொல்றாங்க எதுக்குக்கா, அவங்க என்னடா ஒரு வயசு குறைவு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்குக்கா நம்ம வந்து ரொம்ப இது, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வந்து எல்லாத்துக்கும் நார்மலா இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்ல, அது பிரச்சனையா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது.
0: சுபா, அவங்களுடைய தோழி கிட்டே இருந்து இந்த விஷயத்த வந்து கத்துக்கிட்டாங்களா?
1: ஆமா, இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்க, எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கோவப்படுவாங்க, அவங்க அமைதியா இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட அமைதியை கத்துக்கிட்டேன், அவங்க இப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிரிப்பு கத்துக்கிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம். ஒரு அவங்க நீங்க சாப்பிடாத ஒரு உணவு பழக்கம், அவங்கள பார்த்து அந்த உணவு பழக்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு, நீங்க எப்போதும் காரை அசுத்தமா வச்சுக்கிற ஒருத்தரவங்களா இருப்பா, அவங்க காரை பார்த்து நீங்க அந்த பழக்கத்தை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை மாற்றி அமைச்சிருக்கலாம், குணங்களை தாண்டி பழக்க வழக்கங்கள், அதையும் நீங்க எங்க கிட்ட பேசுங்க.
0: அந்த நட்பு யாரு அழைத்து சொல்லுங்க.

0: இன்றைக்கு இந்த நட்பு பற்றிய கதைகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு உலக நண்பர்கள் தினம் வந்து உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
1: உங்க நண்பர்கிட்ட இந்த நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு பழக்கம் உங்ககிட்ட தொத்திக்கிச்சு அப்படின்னு சொன்னா என்ன பழக்கத்தை சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: ஒரு நேர் வந்திருக்காங்க, சொல்லுங்க.
2: எனக்கு ரொம்ப நண்பர்கள் கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப சின்ன ஒரு சின்னதே சொல்றது ஒருத்தவங்க இருக்காங்க.
0: ஒன்னே ஒண்ணு கண்ணி கண்ணுதான் இருக்காங்களா?
2: ஆமா, ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்து சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தர் நம்பிக்கைக்கு கொரியதான்.
1: ஆமா ஆமா
0: ஆமா,
2: அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க பேர் ஜென்சி. இவங்க வந்து எனக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ல வந்து அறிமுகமாகி அது அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு நட்பு வந்து நானே எதிர்பார்க்கல அது இவ்வளவு தூரம் வரும். அவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அதிகமா கோவம் வரும், நான் நிறைய டென்ஷன் ஆகும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ஷன், ரொம்ப அதிக அளவு கோவம் வரும்,
1: உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க.
2: ஆமா, அப்ப ஆனா அவங்க வந்து அப்படி இல்ல, ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து அமைதியா. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட சொன்னது வந்துட்டு, சத்தியமா ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுன்ட்டு. ஆனா இடைப்பட்ட காலங்கள்ல வந்து நான் அந்த நாளடைவுல வந்துட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த ஒரு வரும்போது அது உண்மைன்னு தெரியுது. இந்த இடத்துக்கு இவ்வளவு ரியாக்ஷன் தேவையில்லை, தேவை கிடையாது அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட உண்மையாலுமே இப்ப கத்துக்கிட்டதான். இப்ப அன்னைக்கு ரொம்ப வருஷம், ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். மீட் பண்ணப்ப நான் சொன்னது இப்ப நான் ரொம்ப காமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க கிட்ட. ஆனா அவங்க கிட்ட வந்து அவங்கதான் காரணம் நான் சொல்ல.
0: ஓ, ஒண்ணு சொல்லலையா? சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்களே.
2: அப்ப நான் சொன்னேன், நான் ரொம்ப மாறி இருக்கேன், அப்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் டென்ஷன் ஆகுறது இல்ல அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் ரொம்ப மாறி இருக்கேன், யாரு என்ன பேசினாலும் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சொல்லியிருக்கேன் அவங்க தான் காரணம்னு இப்ப நான் சொல்லல. ஆனா இப்ப நான் பேசுறதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் சொல்லுவேன்.
0: சரி, அவங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: ஜென்சி.
0: ஜென்சி, உங்க நண்பர் உங்க தோழி மாறனதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணம். உங்களுக்கு நாங்க பெரிய வாழ்த்து சொல்றோம்.
2: உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க எனக்கு நிறைய இடத்துல நின்று உதவி பண்ணிருக்காங்க. யாருமே இல்லாத நேரத்துல அவங்க தான் என் கூட நின்று இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இப்படி மாறினதுக்கு அவங்க ஒரு பெரிய முக்கிய சப்போர்ட், பெரிய காரணம்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க மோகன் புவனா. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இப்போ நீங்க அழைத்து சொல்லுங்க, நண்பர்கள் தினம் உலக அளவில் கொண்டாடப்படுது. ஆக உங்க நண்பர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட பழக்கம் என்ன? அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டங்க, அந்த பழக்கத்தை தொத்திக்கிச்சுங்க அப்படின்னு சொன்னீங்க.
0: மெய்தினி சொல்லுங்க.
2: யூனிவர்சிட்டி படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் சரண், அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். ஏன்னா நான் ஒரே ரூம்ல ஒரு 3 இயர்ஸ் இருந்தோம். டி ஷர்ட் வந்து இப்ப நம்ம கசங்காம சட்டை போடணும்னு நினைப்போம்ல, வந்து வேலைக்கு போறது ஃபார்மல் ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும். இல்லாட்டினா ரூம்ல வெண்டிலேஷன் குறைவா இருந்ததுனால டஸ்ட் வந்து அதுல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி துடைப்பாங்க. சோ நான் வந்து ஈவன் ஆஃப்டர் யூனிவர்சிட்டி டைம் எனக்கும் அதே பழக்கம் வந்துருச்சு.
0: நீங்களும் காத்தாடி துடைப்பீங்க?
2: ஆமா, நானும் ஏதாச்சும் லைக் சின்னதா ஏதாச்சும் தூசி வந்தா கூட தொடச்சிருவேன். அது என் மைண்ட்ல போட்டுட்டாங்க, இது வந்து தூசி ஆயிரும் தூசி ஆயிரும்னு சொல்லிட்டு. ரேடியோ பக்கத்துல எல்லாம் எங்கேயாவது தூசியா இருந்துச்சுன்னா எல்லாமே துடைப்பாங்க. சின்ன சின்னதா டிஷ்யூ வச்சு எல்லாம் துடைப்பாங்க. இப்ப என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐயோ எதுக்கு எடுத்தாலும் துடைக்கிற
0: தூசி போற வரைக்கும் துடைச்சிட்டு இருக்கீங்க.
2: ஆமா,
1: நல்ல விஷயம் தாங்க, நல்ல விஷயம் தாங்க. நன்றி நன்றி, ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க
2: அவங்கள.
0: ஆனா பாத்து எதை துடைச்சிட்டு இருக்க போறாங்க இந்த நேரத்துல. இந்த மாதிரியான சில நண்பர்கள் அமைவது அப்படின்றது நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. போனா
1: பாருங்க, தூசு துடைக்கிறதுல இருந்து சாதாரண விஷயத்துல இருந்து எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க பாருங்க வாழ்க்கையை மாற்றிருக்கா. அந்த அவங்க கணவரை வரைக்கும் பாதிச்சிருச்சு.
0: ஆனா காத்தடி ஒவ்வொரு நாளும் துடைச்சாங்கன்னா என்னத்துக்காவது?
1: சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கு. சில யோசிப்பாங்க, கதவை திறந்தாதான் காத்து வீசும் வெளியில இருந்து அப்படின்னு. இங்க உள்ள வந்து கொஞ்சம் அதுவா அது கதவை திறக்காம வச்சிருந்தா கூட உள்ள கொஞ்சம் குளுமையா இருக்கும், வெயில வெளியில உள்ள வெயில் வராது. ஆனா அவங்களுடைய எண்ணம் வெளியில காத்து வருது அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அதுக்கப்புறம் தான் புரியும்.
0: ஸ்ருதி வராங்க, கேக்கலாங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-7-2-9-1-9. இன்றைக்கு இந்த நட்பு வட்டம் குறித்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதாவது உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒட்டிக்கிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்.
0: நேர் ஒருத்தர் வந்திருக்காரு.
2: நான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, மாறன் ஒருத்தவங்க, அவருக்கு என்னோட 5 வயசு குறவுது, ஆனா பிரதர்னு கூப்பிடுவாரு.
0: முன்னுக்குள்ள
1: பாக்கெட்ல நம்மளுடைய மணி பர்ஸ் வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா காணாமல் போறத தவிர்க்கலாம், பாதுகாப்பா இருக்கும். அவர் சொன்ன மாதிரிதான் நம்ம உட்காரும் போது அந்த எலும்புகள் அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பின்னாடி பாக்கெட்டை நம்ம பயன்படுத்துறது, முன்னுக்கு பாக்கெட்ல நீங்க பயன்படுத்துறது இன்னும் சுலபமான
0: சொல்லி
1: கொடுத்திருக்கிறாரு.

0: உங்க நண்பர்கள்ட்டேந்து நீங்க கத்துக்கிட்ட அதே மாதிரி அவங்களுடைய பழக்கத்தை நீங்க நானும் கடைபிடிக்கிறேங்க அப்படின்ற கதைகள் இருந்தா விக்னேஷ் சொல்லுங்க.
1: நான் என் நண்பில இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல் என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ட்ரெஸ் தான், ட்ரெஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு.
2: போனீங்க
1: எனக்கு
2: நவீன் மாதிரி ஒரு நல்ல நண்பர் தேவைதாங்க.
1: ஆமா தேவைதான்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இன அரசியலை அடிப்படையாக கொண்டு மக்களின் ஆதரவை திரட்ட முயல்வதை அனைத்து தரப்பினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இத்தகைய அணுகுமுறை மக்களை பிளவுபடுத்துவதோடு நாட்டின் அமைதியையும் சீர்குலைக்கும் என பிரதமர் டதோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன மத வெறுப்புணர்வை தூண்டும் எந்தவொரு தரப்பிடமும் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், வரும் அக்டோபரில் சப்பாங் பந்தய தடத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள பஹ்ரைன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி பந்தயம் பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு அதிக நன்மைகளை கொண்டு வரும் என பிரதமர் டதோசிரி அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக உள்ளூர் மக்கள் சிறு வணிகர்களின் பொருளாதாரத்தில் இந்த பன்னாட்டு பந்தயம் ஆக்ககரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். மலேசிய ஆயுத படையின் 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான வியூக சொத்துக்களை கொள்முதல் செய்யும் பணி தற்போது பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்காப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2026 வரவு செலவு திட்டம், 13வது மலேசிய திட்டம் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் தற்காப்புத்துறை தயார் நிலையை வலுப்படுத்துவது இதன் நோக்கம் என அமைச்சர் அறிக்கையில் கூறியது. பிரிட்டன் தனது ட்ரெட்னோட் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்காக $11.2 பில்லியன் முதலீட்டை அறிவித்துள்ளது. இந்த முதலீட்டின் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் 22,000 பயிற்சி வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் அணுசக்தி தடுப்பு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 4 ட்ரெட்னோட் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் பணியை BAE சிஸ்டம்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. கனடாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுடனான வர்த்தக கலந்தாய்வில் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்த விரும்பவில்லை என்று பிரதமர் மக்கர்னே தெரிவித்துள்ளார். அல்பர்ட் வட்டார எண்ணெய் வயல் பகுதிகளிலிருந்து பெருமளவில் பெறப்படும் கனடாவின் கச்சா எண்ணெய் அமெரிக்காவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 60% பங்கை கொண்டுள்ளது. இருப்பினும் எண்ணெய் விநியோகத்தை அரசியல் அழுத்தத்திற்காக பயன்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல என்று கனி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோ.